0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம லைஃப் அப்படிங்கிறது அட்வென்ச்சரான கேம் மாதிரிங்க. அதில் அப் அண்ட் டவுன்ஸ் வரும். பட் நம்ம இலக்கு வெற்றி அடைகிறத நோக்கி போய்கிட்டே இருக்கணும். பயணம் மட்டும் ஓயவே கூடாது. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த காலை பொழுதை உங்களுக்கு இனிமையாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் மாற்றுறதுக்காக நான் பல தகவல்களை அடுத்தடுத்து எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாழ்க்கையில் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன்ஸ் வராமல் இருக்கவே இருக்காதுங்க. சில நேரம் நம்ம மேலே வந்துட்டு உலகமே எதிராக இருக்கிற மாதிரி தெரியும். சில நேரம் நாம் எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பாக போயிடுச்சோ அப்படிலாம் தோணும். சில நேரம் நம்பினவங்க கூட நம்மளை ஏமாத்திட்டாங்களே, விட்டுட்டு போயிடுவாங்களே அப்படி மாதிரிலாம் தோணும். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம மனசு சொல்லும், நீ ஸ்ட்ராங்காயிரு அப்படின்னு. ஒரு கேமில் தோத்துட்டோம் அப்படின்னா கேம் ஓவர் பண்ண மாட்டோம் இல்லையா? திரும்ப வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணி விளையாடுவோம். அதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலுமே தோல்வி முடிஞ்சிட்டா கேம் ஓவர் அப்படி மாதிரிலாம் தோண்டு போகாமல் திரும்ப இன்னொரு முயற்சிக்கான வாய்ப்புகளை தேடி போங்க, இன்னொரு முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாளில் கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸு அது அடுத்தடுத்து ரெகுலராக கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 37°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் அப்படியே இல்லவே இல்லை, சூரியன் லேட்டாக வந்துடுவார் போல். இப்போ வந்து அப்படியே ஒரு மேகமூட்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் மழை வர போகுதா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படின்னு.

பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே அடுத்தடுத்து வெயிட்டிங்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வெயிட்டிங்ல இருக்குது. அந்த பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ தென்மேற்கு பருவமழை நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படி மாதிரி வந்து ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை நாளைக்கு தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டு, அதோடைய மையப்பகுதியில் இருந்து தெற்கு மகாராஷ்டிரா வரைக்குமே ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டு வந்துட்டு. இதோடைய பின்னணியில் தெற்கு வங்கக்கடலில் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தென்மேற்கு பருவமழை நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம ஊரில் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 33 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 28 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், வால் கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 25 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், நாட்டு பாகற்காய் 45 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 26 ரூபாய், பீன்ஸ் 140 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், பூஷாவரை 70 ரூபாய், பட்டை அவரை 60 ரூபாய், கேரட் 60 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 150 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக ஹேவா புதேசோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனை வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
0: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை டக்குன்னு முடிச்சுக்கோங்க. ஏன்னா நான் அதை பற்றின ஒரு அப்டேட் தான் சொல்ல போகிறேன். எனச்சிருக்கீங்க சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய சேலம் மேட்டூர் அணைக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொளத்தூர் பகுதி இருக்குல்லையா, அங்கே வந்துட்டு மீன்கழக புது பிரிவு அலுவலகம் வந்துட்டு திறக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி ஒன்று அப்டேட் தாங்க தெரிவிச்சிருக்காங்க. மீன் பகிர்மான கழக கொளத்தூர் உபயோகக்கூட்டத்தில் வடக்கு தெற்கு புறநகர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு அலுவலகங்கள் இருக்குது. அந்த மூன்று அலுவலகங்களையும் பிரித்து நாலாவதா காவேரிபுரம் ஊராட்சி சத்யா நகரில் புது பிரிவு அலுவலகம் தொடங்கப்பட்டிருக்குது. அதோடைய திறப்பு விழா வந்துட்டு நேற்று நடந்திருக்குது. மேட்டூர் மீன் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் வந்துட்டு ரிப்பன் வெட்டி இதை திறந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மேட்டூர் கோட்ட செயற்பொறியாளர், அதுக்கப்புறமா பிரிவு அலுவலக உதவி பொறியாளர் இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மீன்கழக புது பிரிவு மக்களுக்காக செயல்பாட்டுக்கு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒரு சில இடங்கள்ல மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன இடங்கள் அப்படின்னா, கந்தம்பட்டி துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால குடுமையான் தெரு, மெய்யந்தெரு, பட்டக்காரன் தெரு, பக்கிரிக்காடு, நெய்காரப்பட்டி, பெரியபுத்தூர், எம்ஜிஆர் நகர், ஏரிக்கரை, மலங்காடு, இஞ்சி மரத்தக்காடு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புத்தரங்கவுண்டம்பாளையம் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால பெத்தநாயக்கன் பாளையம், சின்னம்ம சமுத்திரம், காளிசெட்டியூர், காந்தி நகர், ஏத்தாப்பூர், கணேசபுரம், அபிநவம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இந்த பகுதியில் எதுவுமே வந்துட்டு காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுமே உங்களுக்கு ஏதாவது மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்துச்சுன்னா டக்குனு முடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாரமங்கலம் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால தாரமங்கலம், காடம்பட்டி, பெரியாம்பட்டி, வெள்ளக்கல்பட்டி, சிக்கம்பட்டி, அத்திராம்பட்டி, எம் செட்டிப்பட்டி, சமுத்திரம், தொடசம்பட்டி, பவளத்தானூர், துட்டம்பட்டி, பூக்காரவட்டம், அமரகுந்தி, அத்திக்காட்டானூர், புதுப்பாளையம், கருக்குப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி புத்தரங்கவட்டம் பாளையம் கந்தம்பட்டி பகுதியில் காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 2 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக மார்ட்டின் காட்டஞ்சருடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,950 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 119,600 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 310 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 3,10,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.40 காசுகளாக தான் இப்போது வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க. சோ பார்க்கலாம் இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள்ல முட்டை விலையா இருக்கட்டும் இல்ல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை குறைய போகுதா அதிகமாக போகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்துல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அடுத்தடுத்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ தங்கம் பவுன் ஒன்றுக்கு 119,600 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள்ல இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா ஜெகதீஷோட அடி கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. என்ன உத்தரவு அப்படின்னா, அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அகவிலைப்படி 2% அதிகமாக்கப்பட்டிருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு உத்தரவிட்டிருக்காரு. இது பற்றி ஒரு அறிக்கையுமே வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு பணியாளர்களுக்கு ஜனவரி மாதம் 1st வருஷத்துக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் அப்படின்னும், இதுக்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலம் மேட்டூரணியோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.35 அடியாகவும் நீர் இருப்பு 41.31 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 234 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவும் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீர் வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வெறும் 234 கனஅடி அப்படிங்கிற மாதிரி தான் நீர் வரத்து இருந்துட்டு வருது. அதே நேரத்தில் நீர் திறப்பு இதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 1000 கனஅடியாக தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது. இப்போ நீர் வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீர் மட்டம் மற்றும் நீர் இருப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க யாராவது ஹைதராபாத் டு கொல்லம் சிறப்பு வார ரயில்ல நீங்க பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தான் இது. என்ன அப்படின்னா, ஹைதராபாத் டு கொல்லம் சிறப்பு வார ரயில் இப்போ நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து கேரள மாநிலம் கொல்லத்துக்கு சேலம் வழியா சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் வழியா சிறப்பு ரயில்கள் வந்துட்டு இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த ரயில் மே மாதம் வரைக்குமே அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ ஜூன் மாதம் வரைக்குமே மேலும் 5 சேவைகள் நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி ஒன்று அப்படி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுபடி ஹைதராபாத் டு கொல்லம் சிறப்பு வார ரயில் சனிக்கிழமை தோறும் நைட்டு 11:10 கிளம்பி செகந்தராபாத், குண்டூர், நெல்லூர், ரேணிகுண்டா, திருப்பதி, சித்தூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியா திங்கட்கிழமை காலையில 7:10 கொல்லத்தை அடையும் அப்படின்னு இந்த ரயில் ஜூன் மாதம் 27 வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்குது. மறுமார்க்க ரயில் திங்கட்கிழமை காலையில 10:45 கிளம்பி சேலம் வழியா அடுத்த நாள் காலையில 5:30 வந்துட்டு ஹைதராபாத்தை அடையும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் ஜூன் மாதம் 29 வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாக அறிக்கையில் ஈரோடு டு திருப்பூர் வழித்தடத்தில் ஊத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால மே மாதம் 16 அதாவது நாளைக்கு அதுக்கப்புறமா 18 அங்கிருந்து வரக்கூடிய எர்ணாகுளம் டு டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் அதுக்கப்புறமா ஆலப்புழா டு தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆகியவை 30 தாமதமாக இயக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி, முனியப்பங்கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயகன்பட்டி, அம்மாப்பேட்டை, குகை, பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா வண்டியில் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது, உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணிடுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் நரேஷ் குமாரோடைய இது எங்க செலஞ்சலா பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுழா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படி மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. மத்திய அரசில் இப்போ 731 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுடைய பல்வேறு துறைகளில் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை இப்போ எஸ்எஸ்சி வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அதுபடி ஸ்டெனோகிராஃபர் பிரிவில் மொத்தமாக 731 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதியை வந்துட்டு பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும். இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான தேர்வு மையம் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி, திருநெல்வேலி இந்த பகுதிகள் எல்லாமே இவங்களுக்கான தேர்வு மையங்களாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு விண்ணப்பிக்க கூடிய முறை நீங்க ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் செலுத்தணும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டணம் கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா ssc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல ssc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் நினைக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி மறக்காம அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததா இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா வெங்கி பிரகாஷ். அவங்க வந்து ஃபேர்லன்ஸ் பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ்யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே வெங்கி பிரகாஷ். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பரா ஜாலியா செம வைபா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்க என்னென்ன விஷயங்களா அச்சீவ் பண்ண நினைச்சுக்கணும் விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினருடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 நியூஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் உதவித்தொகை வந்துட்டு இப்போ வரவு வைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் மகளிர் உரிமை தொகையுமே வரவு வைக்கப்படும் அப்படி மாதிரியும் ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. மே மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகையை விரைவில் விடுவிக்க முதல்வர் விஜய் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே 1000 ரூபாய் வந்துட்டு கலைஞர் உரிமை தொகை வந்துட்டு வழங்கப்பட்டு வருது, மகளிர் உரிமை தொகை. இதுக்கு வந்துட்டு இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்யறதுக்காக அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்னும், மே மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னும் இதுக்கான உத்தரவை முதல்வர் அவர்கள் வந்துட்டு பிறப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, பயனர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்த இமோஜஸ்களை 3D வடிவத்தில் மாற்றி அமைச்சிருக்குது கூகுள் நிறுவனம். இப்போ நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போதும் சரி, இல்லை இன்ஸ்டாவில் சேட் பண்ணும்போது சரி, நம்ம வந்துட்டு சில இமோஜஸ் அனுப்பும் இல்லையா, அந்த இமோஜஸ் வந்துட்டு நம்மளுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லும். இந்த இமோஜஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ 3D வடிவத்துக்கு வந்து மாற்ற போகிறாங்கன்னா, சுமார் 4000 இமோஜுகளுடைய வடிவங்களை மாற்றம் செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வருட இறுதியில் இந்த வசதிகள் வந்துட்டு பயன்பாட்டுக்கு வரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான பல விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி. அதே மாதிரி இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்கள் பொய்யான தகவல்களை விதைக்கிறதா, நாட்டு நடப்புகளை கூறுகிறதா. சமூக வலைதளங்கள் தகவல்களை விதைக்கிறதா, பொய்யான தகவல்களை விதைக்கிறதா, நாட்டு நடப்புகளை கூறுகிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே நம்மளோட நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் மார்ட்டின் கார்ஜினுடைய குண்டு கூலி சாங் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஊரக வேலையெல்லாம் போவாங்க இல்லையா, ஊரக வேலை இந்த 100 நாள் வேலை திட்டம் அதன் கீழெல்லாம் வந்துட்டு வேலைக்கு போவாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான். சேலம் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே பொதுமக்கள் கிட்டேருந்து பெறக்கூடிய புகார்களை தீர்ப்பதற்காக திரு டி ரவிக்குமார் அவர்கள் வந்துட்டு பொறுத்திருப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித் துறையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2006 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பயனாளிகள் தங்களுடைய குறைகளை மாவட்ட தீர்ப்பாளரை சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் 2 அறையின் 211 மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நேர்லியோ அப்படி இல்லைன்னா 8925811323 அப்படிங்கிற இந்த நம்பர்லேயோ நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட புகார்களை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னு அப்படின்னா சேலம் ஓஎம் டியூ பியூபிடிஎஸ் person@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் மூலமாகவும் கூட நீங்கள் உங்களோட புகார்களை தெரிவித்து நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இது பற்றின புகார்களை உங்களால் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நேரில் போய் மீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8952581123 அப்படிங்கிற இந்த நம்பரில், அப்படி இல்லைன்னா சேலம் ஓஎம் பியூடிஎஸ் person@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா செல்வம்பால் அவங்க வந்துட்டு மரவநேரி பகுதியிலேருந்து நாளைக்கு அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே செல்வம்பால். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா நாளுமே உங்களுக்கு ஹாப்பி மட்டுமே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 9 ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்துட்டு யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: வாகை சூடவா,
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக ஒரு அப்டேட் வெயிட்டிங்ல இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதா. இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, சமூக வலைதளங்கள் பொய்யான தகவல்களை விதைக்கின்றனவா, நாட்டு நடப்புகளை கூறுகிறதா. சமூக வலைதளங்கள் பொய்யான தகவல்களை விதைக்கிறதா, நாட்டு நடப்புகளை கூறுகிறதா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமாதிரி நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்யா என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது, உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் தோல். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க, இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்துல இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியில இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், துரையண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியில இருந்தும், காசு விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முகிலன், லோஹித், காவியா, மாரிமுத்து இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியுமே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபா நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் உங்களோட ஜாலியா பேசிட்டு அவரோட வந்துட்டேன் திவாகர். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடுறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக புதுசாக வித்தியாசமாக யோசித்து ஒரு வினோதமான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த விளையாட்டு என்னான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், கால் பண்ணணும். 9787-7107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா என் கூட விளையாடலாம். இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா, என்ன தரும் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறோம். அதாவது கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு ஒரு வரி கேட்பேன். உதாரணத்துக்கு, காற்று தரக்கூடிய ஒரு பொருள் என்னது அப்படிங்கிறது கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாட போகிறேன். இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு கேட்பேன், அது நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சிறப்பு அண்ணா, எப்படி போயிட்டு இருக்கின்ற நாள் உங்களுக்கு?
2: நல்லா போயிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
2: இருக்கோம் தெரியுமா? தெரியுங்க. அதாவது நீங்கள் சொல்கிற என்ன தரும், அது என்ன பயனடையணும் அப்படின்றத சொல்லணும்.
1: ஆமாம், உதாரணத்துக்கு இப்போ காற்று தரக்கூடிய ஒரு பொருள்னா என்ன பொருள்னு நீங்கள் சொல்லணும்.
2: சரிங்க.
1: சரிங்களா? காரம் தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள்.
2: மிளகாய்.
1: இனிப்பு சுவை தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள்.
2: மாம்பழம்.
1: வெப்பம் தரக்கூடிய ஒரு பொருள்.
2: வெப்பம். சூரியன்.
1: சூரியன் பொருள் இல்லை, இது ஒரு பொருளா இருக்கணும். வெப்பம் நம்ம கிச்சன்லாம் யூஸ் பண்ணுவோமே,
2: கேஸ் அடுப்பு.
1: அடுப்பு, அடுப்பு, ஹீட்டர், இதெல்லாம் பொருள்
2: தானே? ஆமா ஆமா. சரி,
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா. நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துலேருந்து கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக இப்போ அருமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, சுகீந்தன் ஜனார்த்தனோட பாட்டு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே. மீண்டும் பாடலுக்கு பிறகு நிறைய நேயர்கள் கூட விளையாடுவோம் இந்த விளையாட்டை.

0: நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்காம். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.
2: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
3: ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸா சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்ப ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே சூப்பராக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தரும் உங்ககிட்ட நான் வந்து ஒரு இது சொல்லுவேன், ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787 707 8 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் பாட்டி, கேட்கல. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: பாட்டி, நீங்க பேசுறதே வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு, சரியா கேட்க மாட்டேங்குது.
2: என்ன

0: பட்டி விளையாடுவோமா?
1: விளையாடலாம் விளையாடலாம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் விஷயம், கசப்பு தரக்கூடிய ஒரு உணவு பொருள்.
1: பாவக்காய்.
0: ஓகே, நிழல் தரக்கூடிய ஒரு பொருள். நிழல் தரக்கூடிய ஒரு பொருள்.
1: அது மரம் செடி.
0: ஓகே, காற்று தரக்கூடிய ஒரு பொருள்.
1: ஃபேன்.
0: சூப்பர் பாட்டி, சூப்பரா லாண்டிங்க பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
1: சரி, இப்ப 8 மணிக்கு அந்த ரோஜாப்பூ மல்லிப்பூ கலந்த ஒரு பாட்டு வருது.
0: அப்படியா?
1: வந்துச்சு. ஆமா. அப்புறம் நான் என் பேர் அந்த என் தேரி எவ்வளவு படிக்கிற பாட்டும் இருக்குது. ஒரு 4-5 பாட்டு போட்டேன், இன்னைக்கு 2 பாட்டு சொல்றேன்.
0: 10 பாட்டு நீங்களே கொடுத்துருவீங்க போலயே. 10 பாட்டுக்கும் நீங்களே ஒர்க் பண்ணிடுவீங்க போலயே.
1: சொல்லி இருக்கிறேன். அப்புறம் கொடுங்க, நான் நல்ல பாட்டெல்லாம் கொடுத்துருக்கறேன். நானு
0: என்னோட
1: பாட்டு எப்பவுமே செலக்ட் பாட்டா தான் இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
1: நன்றி சாமி, நன்றி சாமி.
0: தாதுகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் நல்ல உள்ளங்களே, நீங்களும் இதே போலவே விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், கால் பண்ணணும். 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கடையும் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு நம்ம சோனா எஃப்எம்ல. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் நெஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன். உங்களுக்காக அற்புதமான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் என்ன தரும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கறியன் கூட விளையாடலாம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். சிம்பிள், அவ்வளோதான். இன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ் அது டக்கு டக்குன்னு சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காரு, அவர் கூட நம்ம இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக இப்போ சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் போட்டுகிட்டே இருக்கோம். அந்த பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். அதனால் பாடலுக்கு கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சோனா எஃப்எம்மை எஃப்எம் ரேடியோவில் கேட்டுட்ருக்கீங்களா? அப்படி எஃப்எம் ரேடியோவில் கேட்குறப்ப உங்களால் வந்து எஃப்எம் ரேடியோவில் சரியாக கேட்க முடியல, இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கேன் என்னால் ரேடியோ கேட்க முடியல அப்படின்னா, நீங்கள் சோனா எஃப்எம்மை சோனா எஃப்எம் ஆப்பில் வந்து கேட்கலாம், ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட இந்த என்ன தரும் விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரம் வந்துட்டார், அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: இனிய நாட்களை வணக்கம் தீபா. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா நீங்க?
3: நான் சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
4: கம்மு
3: நீர் அப்படி புத்தர் மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருக்கேன்.
4: கண்டிப்பா
3: கண்டிப்பா. நான் சரிங்க. நான் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? காரம் தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்னது? வேகமா போகக்கூடிய ஒரு பொருள். இயந்திரம்.
4: இயந்திரம்
3: இல்ல, வாகனம்.
4: வாகனம். அப்ப பைக்.
3: ஓகே. காற்று அதிகமாக நிரப்பக்கூடிய ஒரு பொருள். காற்று நிரப்பக்கூடிய ஒரு பொருள். ஆ, சூப்பரண்ணா. சுலபமாக உடையக்கூடிய ஒரு பொருள்.
4: சுலபமாக உடையது என்ன? கண்ணாடி தான்.
3: சூப்பர் சூப்பரண்ணா, அற்புதமாக இல்லை. நீங்கள் ரொம்ப நன்றி அண்ணா.
4: வெளியில கொண்டு வரோங்கிறது
3: கட்பாடியிலிருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டுருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான ஊடல் நெசவு அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? என்ன தரும் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் என்கிட்ட சரியான விடையை சொல்லணும். இந்த அன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தால் பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிதாசாபுரி கோவிந்தசாமிங்க.
1: கோவிந்தசாமிண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க நிலையத்தில் நம்ம நிலையத்தில் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா?
1: எல்லாருமே அருமையா இருக்கும், நான் சூப்பரா இருக்கும்.
2: சரி, நம்ம சேலத்துல மழை பெய்ஞ்சதுங்களா?
1: மழை பெய்யலைங்கன்னா இன்னைக்குதான் லைட்டா மேகமூட்டமா இருக்குண்ணா. உங்களுக்கான முதல் கேள்வி, இனிப்பு தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள், இனிப்பு சுவை தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். கேசரி. சூப்பர் அண்ணா. அடுத்து, வேகமா போகக்கூடிய ஒரு வாகனம். கசப்பு தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள்.
2: பாவக்காய்.
1: வெப்பம் தரக்கூடிய ஒரு பொருள்.
2: வெப்பம் தரக்கூடிய ஒரு பொருள், நம்ம அடுப்பு கிட்ட நின்னா வெப்பம் தருங்க.
1: கரெக்ட் கரெக்ட். நான் சூப்பர் அண்ணா. ஆர்மியா லேண்டிங் கோயின்சாமி அண்ணா, நன்றி அண்ணா.
2: நன்றி நன்றி
1: நன்றி. கொடுமுடியில இருந்து கோயின்சாமி அண்ணா கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மை டியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன் உங்களுக்காக அற்புதமான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, அடிப்பெண்ணே அப்படிங்கிற பாடல். பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தரும் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. அந்த பாட்டை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாட்டை பிடிச்சிருந்தா அந்த பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர். வணக்கம் நாகராஜன்.
1: நாகராஜன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் திவாகர், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: அருமையாக இருக்கேன், நான் அருமையாக இருக்கேன்.
2: நேத்து
1: முந்தின நாள் ரன் அளவே இங்க சரியா மழை இல்லனா? சரி சரிங்கண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு தெரியுமா?
2: ஆமாங்க,
1: விளையாடுவோமா? வாசனை தரக்கூடிய ஒரு பொருள்.
2: ரோஜா.
1: ஓகே. வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருள்.
2: பல்ப்.
1: சத்தம் போடக்கூடிய ஒரு பொருள்.
2: சத்தம் போடக்கூடிய பொருள் ரேடியோ, வானொலி.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இல்ல. ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: அண்ணா. மேட்டுப்பாளையம்ல இருந்து நம்ம நாகராஜன் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு சூப்பரா விளையாண்டிங்க. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது பார்க்குறேன் கூட. இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் நிகழ்ச்சியோட முதல் ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. யாராவது விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-70107 அப்படிங்கிற நம்பருக்கு. அதாவது போன ஒரு மணி நேரத்தில் விளையாட முடியல, அதனால ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாமல் இந்த நேரத்தில் கால் பண்ணிங்கன்னா நான் ஜாலியாக உங்களோட பேசிட்டு விளையாடுவேன். இப்போ நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தரும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். எப்படி டக்கு டக்கு டக்குன்னு இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டு விளையாடுவோம். ஹலோ வணக்கம். எல்லாருமே சூப்பரா அருமையா இருக்கும் அக்கா.
2: ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
1: சரிக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
2: நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்.
1: ஆமா, விளையாடுவோமா?
2: ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே, காரம் தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். மிளகாய். ஓகே, கசப்பு தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். கசப்பு கசப்பு.
2: பாவக்காய்.
1: பாவக்காய். ஓகே, வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருள். வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருள்.
2: விளக்கு.
1: விளக்கு. ரொம்ப நன்றி அக்கா, சூப்பரா விளாண்டிங்க. என்ன தரும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும் 9787-70107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வாகரையும் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக மணிமாறனோட இசையில் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியோட குரலில் வந்துட்டு இருக்கக்கூடிய சண்டாலா அப்படிங்கிற பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க. நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட இந்த விளையாட்டை ஜாலியாக விளையாடு.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டமில்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சூடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன தரும் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-7108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திபாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ வந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் திவா, சேலம் இருமாலையிலிருந்து இணைப்பில் இணைவர் எழிலரசி.
2: எழிலரசி
5: காலை வணக்கம்.
2: காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: நலமாக இருக்கிறேன். நிலையத்தில் அனைவரும்
2: எல்லாருமே சூப்பரா இருக்கும்.
5: ரொம்ப நன்றி.
2: உங்களுக்கான முதல் கேள்வி, வாசனை தரக்கூடிய ஒரு பொருள்.
5: வாசனை தரக்கூடிய ஒரு பொருள் ஏலக்காய்.
2: ஓகே. குளிர் தரக்கூடிய ஒரு பொருள்.
5: குளிரா? அதாவது குளிர்மையா இருக்கிறது.
2: ஆமா.
5: அது சாப்பிட பொருளா சொல்லலாமா இல்ல வேற ஏதாவது பயன்படுத்த பொருளா சொல்லலாமா?
2: பயன்படுத்துற பொருளா சொல்லுங்க.
5: பயன்படுத்துற பொருளானா மின்சாதன பெட்டி.
2: ஓகே. மின்சாதன பெட்டி இல்ல குளிர் சாதன பெட்டி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தரும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த என்ன தரும் அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் என்கிட்ட விடைய சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் சொல்லியாச்சு. நீங்கள் கால் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அண்ணா, அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, பரவாயில்ல, உடம்புக்குள்ள நல்லா இருக்கு.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா. சரி கஸ்தூரி அண்ணா, அங்க மழையா?
4: மழையே இல்லைங்க, சும்மா ஒரே மேகமூட்டம் அப்படின்னு கருகமும் இருக்கணும்.
3: மேகமூட்டம்
4: வெயிலும் இல்லை, மழையும் இல்லை.
3: சரி சரி சரிங்க அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
4: தெரியுமா? என்ன விளையாட்டு தெரியுதுண்ணா, ரேடியோ போடலீங்களா பின்னுக்கு இருக்கிற வெயில?
3: சரி சரிங்க அண்ணா, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு விடை சொல்லணும் அண்ணா. அவ்வளவுதான், ஈஸியான கேள்வியை கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க யோசிச்சு பதில் சொல்லணும். விளையாடுவோமா? தண்ணீர்ல மிதக்கக்கூடிய ஒரு பொருள்.
4: தண்ணீர்ல மிதக்கக்கூடிய ஒரு பொருள் கப்பல் மிதக்கும்.
3: என்னண்ணா?
4: கப்பல் மிதக்கும்.
3: கப்பல் மிதக்கும், சரிங்க அண்ணா. அடுத்து காரம் அதிகமா தரக்கூடிய ஒரு பொருள், உணவு பொருள்.
4: காரம் அதிகமா தரக்கூடிய பொருள் வந்து மிளகாய்.
3: ஓகே, இனிப்பு தரக்கூடிய ஒரு உணவு பொருள்.
4: இனிப்பு தரக்கூடியது சர்க்கரை.
3: சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றி.
3: திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைச்சிருக்கீங்க. அது வாக்கிற நடன் உங்களுக்கு அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தரும் அப்படிங்கிற விளையாட்டு. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு சரியான விடையை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கேன் பாஸ்கரண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
7: மோடம்
6: போட்டுக்கிச்சு, நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கே வந்து அருமையாக இருக்குல்ல. அருமையா இருக்கண்ணா, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நாங்க பேசுறத விட்டு அங்க வெளியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
7: இருக்கோம்
6: தெரியுமா? ஆமாங்க, விளையாடுவோமா? குளிர் தரக்கூடிய ஒரு பொருள், மின்சாதன பொருள். ஐஸ்கிரீமா? சரி, ஓகே, உணவு பொருளா சொல்லிட்டீங்க. சரி, அடுத்து வெப்பம் தரக்கூடிய ஒரு பொருள். அயன் பாக்ஸ். டிஃபரெண்டா சொல்றீங்க, நான் சூப்பர் அண்ணா. அடுத்து நிழல் தரக்கூடிய ஒரு பொருள். நிழல், நிழல் தரக்கூடிய ஒரு பொருள்.
7: மரம் சொல்லலாம், கொடையும் சொல்லலாம்.
6: அற்புதம், அற்புதம் பாஸ்கர் அண்ணா, அருமையா. எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
7: நன்றி.
6: டால்மியாக்கள் நிலந்த பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இது வந்து என்ன தரும் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த என்ன தரும் விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் என்கிட்ட சரியாக விடைய சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787 0107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கால் பண்ணி ரொம்பவே உற்சாகமாக அற்புதமாக வேறு லெவலில் விளையாண்டிங்க. கால் பண்ணி என் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரியே உங்களோட ஒத்துழைப்பு எப்பயுமே எங்கள் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் வாகை சுடுவார் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். அதனால் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதோட நானும் கிளம்புறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. பாட்டு கேட்டு சோனா எஃப்எம்ல போடுற பாட்டெலாம் கேட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக வைப் பண்ணுங்க மக்களே. டாட்டா மக்களே, பாய் பாய்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பருவம் ஃபுல்லாவே வீட்லயே விளைஞ்ச அறுவடைக்காக கொள்கலன்கள்ல உருளைக்கிழங்கு வளர்க்கறது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்ககிட்ட ஒரு சின்ன இடம் இருந்தாவே போதுங்க, நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம வளர்க்கலாம். அதிக கரிம சத்து கொண்ட மணல் மண்ணில முழு சூரிய ஒளியில உருளைக்கிழங்க வளர்க்கணும். குறைஞ்சது 14 அங்குல ஆழமும் 10-15 கேலன் கொள்ளளவும் கொண்ட ஒரு பெரிய தொட்டியை தேர்ந்தெடுக்கணும். அதிகப்படியான நீர் வெளியேறதுக்கு அதுல பல வடிகால் துளைகள் இருக்கணும். அதிகப்படியான நீர் வந்து வேறு அழுகளை ஏற்படுத்தும். சில வாரங்களுக்கு ஒரு தடவை திரவ உரத்தை நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததா பாக்கணும்னா, இப்ப உருளைக்கிழங்குகளுக்கு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 6 மணி நேரம் இல்லனா அதுக்கு மேற்பட்ட நேரடி சூரிய ஒளி தேவைப்படுது. உங்களோட உருளைக்கிழங்குக்கு போதுமான ஒளி கிடைக்கல அப்படின்னா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கொள்கலனை அதிக சூரிய ஒளி படுற இடத்துக்கு நகர்த்தலாம். அடுத்தது மண். உருளைக்கிழங்கு விதைகள் தடையில்லாம வளர்றதுக்கு போதுமான ஆழமும் தளர்வான தன்மையும் கொண்ட நல்லா நீர் வடியக்கூடிய மணல் கலந்த அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணில நடணும். வடிகால் வசதியை மேம்படுத்துறதுக்கு கனமான மண்ணோட மக்கிய உரம் சாணம் அல்லது மணலை சேர்க்கணும். குறைஞ்சபட்சமா உங்களோட தொட்டியில இலகுவான அதோட தளர்வான தொட்டி கலவைய பயன்படுத்துறது நல்லது. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் தரையை விட தொட்டிகள்ல இருக்கக்கூடிய செடிகள் வேகமா காஞ்சிரும். அதனால சீரான ஈரப்பதத்தை வளங்கறத உறுதிப்படுத்திக்கணும். ஒவ்வொரு வாரமும் 1 அங்குல நீர் வந்து ஊத்தணும். வானிலை வெப்பமா மாறுச்சு அப்படின்னா நீரோட அளவை அதிகரிக்கணும். தினமும் மண்ணில ஈரப்பதத்தை சரிபார்த்து தொட்டியோட அடியிலிருந்து நீர் வடிகிற வரைக்கும் தண்ணிய ஊத்தணும். நடவு செய்யறப்ப மண்ணில வெப்பநிலை 45 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல இருக்கணும். இதை தொடர்ந்து திறந்த வெளியில செடிகளை வளர்க்கறதுக்கு உகந்த வெப்பநிலை 60 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் ஆகும். அதிக ஈரப்பதமும் அழுகல் மற்றும் பூஞ்சை பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால மண் சேர்த்து பதம் அடைய விடக்கூடாது. உரத்தை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு செடிக்கு அதிக ஊட்டச்சத்து தேவைப்படுறதுனால நடவு செய்யறப்ப பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் நிறைஞ்ச உரத்தை பயன்படுத்தணும். செடியானது இலைகள்ல கவனம் செலுத்துறத தடுக்க நைட்ரஜன் அளவை குறைவா நம்ம வச்சிருக்கணும். இதை தொடர்ந்து 2 அல்லது 3 வாரங்களுக்கு ஒரு தடவை மீன் குழம்பு போன்ற திரவ உரத்தை நம்ம பயன்படுத்தணும். உருளைக்கிழங்கோட வகைகள் அப்படின்னு சொல்லும் போது தொட்டிகள்ல வளர்க்கறதுக்கு சீக்கிரமாவே முதிர்ச்சி அடையக்கூடிய இல்லனா சின்ன உருளைக்கிழங்குகளை தேர்ந்தெடுக்கணும். பல்பொருள் அங்காடிகள்ல விற்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை தவிர்க்கணும். ஏன்னா அதுல முளைத்தடுப்பான் தெளிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அது வந்து வளராது. சான்றளிக்கப்பட்ட விதை உருளைக்கிழங்குகளே சிறந்ததா இருக்கும். அதுல யூகோன் தங்கம், ரெட் பாண்டியாட் அல்லது ரெட் நார்லாண்ட் போன்ற சிவப்பு உருளைக்கிழங்குகள், பர்ஃபில் மெஜஸ்டி அல்லது அடிரோண்டாக் ப்ளூ போன்ற ஊதா வகைகள், ரேண்டே போன்ற ஃபிங்கர்லிங் உருளைக்கிழங்குகள், இந்த மாதிரி நிறைய வகைகள் இதுல இருக்கு. சரிங்க, இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மீது
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டாரம் மூலக்காடு கிராமத்துல இருந்து சியாமலக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம செயற்கை உரங்களை அதிகமா போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மண்ணு வந்து மலடா போயிடுது. அந்த மாதிரி இல்லாம இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பா வந்து நிறைய விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. என்னன்றத நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: அது இல்லாம அவக்கடா கூட வச்சிருக்கோம், அதுலயே இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. இப்போ பாத்தீங்கன்னா, இயற்கை விவசாயம் பண்ற மக்கள்கிட்ட பெருவாரியான மக்கள் வந்து இந்த நஞ்சு இல்லாத உணவு எடுத்துக்கிற நோக்கத்துல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மண்ணு மரடா போயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா தமிழ்நாடு பாலைவனமா மாறிடும்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு ஃபெர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் போட்டு போட்டு மண்ணு மலடா அடிச்சுன்னா அங்க ஒண்ணுமே வராது. ஒரு பெண் எப்படி மலட்டு தன்மை ஆயிட்டா குழந்தை பிறக்க முடியாது, அதே மாதிரிதான் மண் மலடா ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணை திருப்பியும் நீங்க ஆர்கானிக் கண்டென்ட் அவள் இம்ப்ரூவ் பண்ணி அதை கொண்டதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும். ஒரு களக்கொல்லி தான் சொல்லியிருக்காங்க ஐயா நம்மாழ்வார், ஒரே ஒரு களக்கொல்லி 60 வருஷம் ஒரு மண்ணை மாத்துறதுக்கு பாடுபடணும். இயற்கை விவசாயம் பண்ணி 60 வருஷம் ஆகுமா ஒரு மண்ணு மாத்துறதுக்கு அப்படின்னா அந்த களக்கொல்லி அடிக்கணுமா நம்ம தோட்டத்துல அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதோட ஒரு வீரியமான விஷத்தன்மை வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதர்களை பாதிக்குது அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா இவ்வளவு மக்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா சினிமா தியேட்டர்ல எவ்வளவு கூட்டம் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாவில் எவ்வளவு கூட்டம் இருக்குதோ அதுக்கு இணையா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஜேஜேன்னுட்டு எல்லா கவுண்டர்லயும் அவ்வளவு கியூ நிக்குது. இவ்வளவு பேஷண்ட்ஸ் கேன்சர்ஸ் எதுக்காக வருதுன்னு, ஏன் இந்த கேன்சர் வந்ததுன்னு யாருக்குமே புரியல. இந்த சாப்பிட்ட உணவுல இருக்கிற நஞ்சு, அந்த நஞ்சு தான் அவங்க அடிச்ச பெஸ்டிசைட்ஸோட விளைவுகள் தான் அங்க போய் அவங்களுக்கு அவங்க உடல் உறுப்புகளை பாதித்து அவங்களுக்கு வயிற்றுல கேன்சர், மார்பு கேன்சர், போன வாரம் ஒரு பேஷண்ட் தையில கேன்சர். அவங்களுக்கு சும்மா சாதாரணமா கட்டின்னு போயிருக்காங்க, பார்த்தா அவ்வளவு பெரிய கேன்சர் தையில வந்திருக்குது. அப்புறம் செர்விக்கல் போன்ல கேன்சரு, மலவாயில போன வாரம் என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர் அவர் இப்ப கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறாரு, ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு போன சொல்லிட்டாங்க, அவரால் காப்பாற்ற முடியல. அந்த மாதிரி என்ன செய்வீங்க, இந்த மாதிரி இப்படி இவ்வளோ விஷயங்களை சாப்பிட்டு ஏன் இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு யாருமே ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பார்த்து என்ன உணவு சாப்பிடணுங்கிறதே தெரியாம மக்கள் விழிப்புணர்வு இல்லாம போயிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாமே கொஞ்சம் வெளிப்பான மனிதர்கள் இயற்கை விவசாயம் கையில் எடுத்து அட்லீஸ்ட் தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறினவங்க இருக்கிறாங்க. நம்ம தேவைகளை, நம்ம ஆரோக்கியமான உணவு, நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு மீதி இருக்க மக்களுக்கு மிச்சம் இருக்கிற பொருட்களை விளைவிச்சு அவங்க மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணுன்ற ஒரு திருப்தியில வாழ்றாங்க.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. அது என்னன்றத நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால என்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் வெள்ளக்கல் பட்டியில இருந்து செல்வகிரி இயற்கை பண்ணையில இருந்து செல்வம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பல பயிர் சாகுபடி இயற்கை விவசாயத்துல எந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் லாபகரமாக செய்கிறது வந்து அடுக்கு பயிர்கள், பல பயிர் சாகுபடி செய்யணும் அப்படிங்கிறதுல மிளகு சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். மிளகு கூடவே இன்னும் வந்து பாக்கு, தென்னை, மிளகு, அடுத்ததாக வந்து கருவேப்பிலை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். கருவேப்பிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்து வாழை இருக்குது, வாழையும் சக்ஸஸாக இருக்குது. பப்பாளியும் வச்சுருக்கோம், பப்பாளி கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு சில மூலிகை செடிகள் வச்சுருக்கோம், இன்சுலின், கனகல்லி இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். இது இல்லாமல் கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கும் வந்து கீழே தரையில போட்டிருக்கோம், அதுவும் சக்சஸா இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன போர்ஷன்ல இதெல்லாம் போட்டு எனக்கு ஒரு 30 சென்ட் நிலத்துல இதை போட்டு அதை பரிச்சார்த்த முறையில செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு அடுத்ததா வந்து மெயின் ஃபீல்டுக்கு ஒவ்வொரு பயிரா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து சாத்தியம் எப்படி அப்படின்னா இயற்கை விவசாயத்துலதான் சாத்தியப்படுது. ஏன்னா மண்ணை வந்து வளப்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன், மண் இந்த செடிகளுக்கு தேவையான உணவு வந்து மண்ணுக்கு கீழே இருக்கிற நம்ம சோல்ஜர்ஸ், நுண்ணுயிரிகள்னு சொல்லப்படிய போலும் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கிடையாது, ஹாலிடேஸ் இல்ல, நைட்டு தூங்க போறது கிடையாது, 24x7 சொல்லுமே, அந்த அளவுக்கு செடிகளுக்கு தேவையான உணவு உற்பத்தி தொழிற்சாலை வந்து மண்ணு செடிய இயங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ அது இயங்கி அந்த உணவு செடிக்கு தேவையான உணவு உற்பத்தி ஆகி அது செடிகளை எடுத்து கிடைச்சிட்டு இருக்கிறதுனால பல பயிர் சாகுபடி வந்து இதுல சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு வர முடியுது. லாபகரம் வந்து ஒரு பயிர்ல கிடைக்கிற லாபத்துல இருந்து பல பயிர் பண்ணும்போது அது மல்டிபிள் ஆயிடுது. அதனாலதான் இது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியுது. ஏக்கருக்கு குறைந்தபட்சம் செலவெல்லாம் போக 2 லட்சம் ரூபா சர்வசாதாரணமா வந்து லாபத்தை ஈட்டலாம். நான் வந்து இப்ப 2.5 லட்சம் ரூபா ஈட்டிட்டு இருக்கேன். நன்றிங்க.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒரு பயிர் லாபத்துல இருந்து பல பயிர் சாகுபடி பண்றப்ப பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்றது 2-3 மடங்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சிவக்குமார் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கோடை பருத்தி வந்து எத்தனை நாட்கள்ல வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
2: அடுத்து இன்னொரு சிறப்பான அம்சம், கோடை பருத்திய அப்படி செய்யணும்னா சாதாரண பருத்திக்கு வந்து 150 நாள். இந்த கோடை பருத்திங்கிறது ஒரு 10 நாள் முன்னாலே வந்துருங்க, ஒரு 10 நாள் முன்னாலே வந்துடும், 140 நாள்லே வந்துடும். நம்ம கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் நல்லா காய் நல்லா பெருசாகி நல்லா முதிர்ச்சி அடைஞ்சோடனே தண்ணியை நிறுத்திக்கிட்டோம்னா மலை மலை மலை மலைன்னு ஓடியாந்துடும். இந்த முதிர்ச்சி அடைகிறவரெல்லாம் தண்ணி இருந்தால் போதும், தேவையில்லாமல் கடைசியாக ஒரு தண்ணி கொடுக்க தேவையில்லை. அதனால 140 நாளில் கொஞ்சம் வேகமாக வந்துடும். ஒன்று, ரெண்டாவது வந்து நீங்க மானாவரியில் வந்து 2 பிக்கிங் 3 பிக்கிங் 3 தரம் எடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த கோடையில பாத்தீங்கன்னா அதுல ஒன்னு குறைச்சிடலாம், அதிகபட்சம் 2 தான், ஆரம்பத்துல ஒரு மதியத்துல ஒண்ணு கடைசியா ஒண்ணு, 2 பிக்கிங் போதும். அதனால இந்த பஞ்சு எடுக்கிறது தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு 10 ரூபாய் 12 ரூபாய் 13 ரூபாய் எல்லாம் 15 ரூபாய் வரலாம் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த 2 பிக்கிங்கே போறதுனால உங்களுக்கு பருத்தி எடுக்கிறது அதிக செலவு, அந்த அதிக செலவின வேலையில வந்து மீதி வாய்ப்பு உண்டு, அதாவது லாபத்துல அந்த செலவு வந்து லாபத்துல உங்களுக்கு சேருது. அதனால கோடை பருத்தி இப்ப கூட நீங்க போடலாம். இப்ப ஏன் பேசலாம்னா மார்ச் சொல்ல வரேன், இப்ப கூட போட்டீங்கன்னா 4-5 மாசத்துல வந்துடும். தண்ணி இருக்கிறவங்க போட்டீங்கன்னா தாராளமா போடலாம், தமிழ்நாட்டுல எந்த இடத்துல வேணாலும் போடலாம் பருத்திய. இது வந்து பருத்திங்கிறது ஒரு வெப்பமண்டல பயிர், நல்லா வெயில் இருக்கிறது ரொம்ப நல்லா வரும். கோடை காலத்துல பஞ்சினோட தரம் நல்லா இருக்கும், பூச்சி தாக்குதெல்லாம் குறைச்சிருக்கிறதுனால பஞ்சினோட தரம் நல்லா இருக்கும், விலையும் நல்ல விலை. கோடை விலை பருத்திக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும். மானாவரி பருத்தியோட கோடை இலை பருத்திக்கு தரம் அதிகங்க. நீங்க அந்த பஞ்சு எடுக்கிறப்பவும் அந்த தரம்னு பேச ஆரம்பிச்சோம்னா அந்த பஞ்சும் தரமா நாம உற்பத்தி பண்ணணும். அந்த பஞ்சுல வந்து பாலித்தீன் பையில எடுக்கக்கூடாது, பாலித்தீன் நூல் கலக்கும், தலைக்கு ஒரு குள்ளா மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போட்டுக்கிற மாதிரி சின்ன கவர்லாம் இருக்குது இல்லைங்களா, இப்ப மாஸ்க் போடுற மாதிரி தலைக்கு ஒண்ணு முடி கொட்டாம இருக்கிறதுக்கு போட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம பழைய காலத்துல துணியிலேயே வெயில் படாம கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டி முடி விழுகாம பாதுகாத்துக்கணும். அப்புறம் பருத்தி எடுக்கிறது வந்து நீங்க காலையில பனியில எடுக்கூடாது, பனி முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயில்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் சுத்தமா பருத்தி எடுக்கணும்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பருத்தி எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் எந்த நேரங்கள்ல எடுக்கலாம் அப்படின்றதையும் சார் வந்து சொன்னாங்க. கண்டிப்பா பருத்தி விவசாயம் யாராவது நம்ம விவசாயிகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விவசாயத்துல இருந்து உணவு வரைக்கும் இந்த பெண்கள் வந்து தொழில் முனைவோரா இருக்காங்க, அதிக வருவாயும் ஈட்டுறாங்க, கிராமப்புற வணிகங்கள்ல கட்டமைச்சு வராங்கன்னு சொல்லலாம். யாருங்க அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க? கண்டிப்பா சொல்றேன். இந்தியாவுல கிராமப்புறங்கள்ல நிர்வாக குழு அறைகளுக்கும் துணிக்கர முதலீட்டு சொற்களுக்கும் அப்பாற்பட்டு அடிமட்டத்தில இருந்து செழிப்பான தொழில்களை கட்டி எழுப்பக்கூடிய பெண்களால வழிநடத்தக்கூடிய ஒரு அமைதியான புரட்சி மலர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரே இரவுல கிடைச்ச வெற்றி கதைகளோ இல்லனா பெரும் நிதி திரட்டல்களோட கதைகளோ இல்லங்க. மாறா அது வந்து மன உறுதி, உள்ளூர் அறிவு மற்றும் தங்களோட சொந்த ஆற்றல் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையால வடிவமைக்கப்பட்ட கதைகள் அப்படின்னு சொல்லலாம். பண்ணைகள் மற்றும் சிறு கிராமங்கள்ல இருந்து பிராந்திய சந்தைகள் மற்றும் தேசிய விநியோக சங்கிலிகள் வரைக்கும் தொழில் முனைவு வெற்றி பெறத்துக்கு ஒரு பெருநகர முகவரியோ இல்லனா முதலீட்டாளர் ஆதரவோ தேவையில்லை அப்படின்றது இந்த பெண்கள் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. விவசாய கழிவுகளை லாபகமா மாத்துறது, பாரம்பரிய நடைமுறைகளுக்கு புத்துயிர் அளிக்கிறது, அதோட மதிப்பு கூட்டப்பட்ட கிராமப்புற நிறுவனங்களை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, எதுவா இருந்தாலுமே இந்தியாவுல வெற்றி பெறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கணிகா அப்படின்ற பெண்ணு 27 வயசுல தன்னோட கணவரை இழந்ததுக்கு அப்புறமா அசாமை சேர்ந்த கணிகா தாலுக்தார் நிலையான வருமானம் ஏதும் இல்லாம தன்னோட கை குழந்தைய தனியா வளர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தன்னோட வாழ்க்கைய திரும்பவும் கட்டி எழுப்பணும் அப்படின்ற உறுதியோட அவங்க 2014 வெறும் 500 ரூபாயோட மாட்டு சாணம் மற்றும் பயிர் கழிவுகள் போன்ற உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய தொழில தொடங்கியிருக்காங்க. பிழைப்புக்கான ஒரு முயற்சியா தொடங்கின இது விடாமுயற்சி மற்றும் கற்றலின் மூலமா சீக்கிரமாவே சீரா வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கணிகா ஒவ்வொரு மாசமும் 90 டன் வரைக்கும் இயற்கை உரத்தை உற்பத்தி செஞ்சு பல்வேறு பிராந்தியங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் விநியோகிக்கிறதன் மூலமா ₹3,50,000 to ₹7,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களாங்க. என்னங்க, எனக்கே ஆச்சரியமா தாங்க இருக்கு. அவங்க மத்தவங்களுக்கு இலவசமா பயிற்சி அளிச்சு தன்னோட பயணத்தை கிராமப்புற சமூகங்களுக்கான ஒரு நிலையான வாழ்வாதார மாதிரியா மாத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்தது ரூபி அக்கா. ராஜஸ்தான்ல விவசாயத்தை மறுசீலனை செய்யறது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்புக்கு அப்புறமா படிப்பை பாதியில நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிட்டாங்க. 19 வயசுல திருமணம் செஞ்சுகிட்ட ராஜஸ்தானை சேர்ந்த ரூபி ஃபரிக் சமூக மரபுகளை மீறி விவசாயத்தை தொடர்ந்தாங்க. ஆரம்பத்துல எதிர்ப்புகள் இருந்தாலுமே அவங்க வந்து தன்னோட குடும்பத்தோட 12 ஏக்கர் ரசாயன அடிப்படையிலான பண்ணைய இயற்கை விவசாய பண்ணையா மாத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க மண்புழு உரம் மற்றும் அசோலா போன்ற பண்ணை உள்ளீடுகள் மூலமா கணிசமான வருமானம் ஈட்டுறாங்க. இது பல நேரங்கள்ல பயிர்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் மிஞ்சுதுன்னு சொல்லலாம். அவங்க 15,000-க்கும் மேற்பட்டவங்களுக்கு இலவசமா பயிற்சி அளிச்சு தன்னோட பண்ணைய கற்றல் மற்றும் கிராமப்புற தொழில் முனைவுக்கான ஒரு மையமா மாத்திருக்காங்க. என்னங்க, பெண்கள் நினைச்சா சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுகிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நம்ம தமிழ் பாரம்பரியத்தையும் வீரத்தையும் உலகமே அறியிற அளவுக்கு ஒரு அற்புதமான கலை அப்படின்னா அது சிலம்பம் அப்படின்னு சொல்லலாம். உடலுக்கும் மனதுக்கும் ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து இந்த கலையை வந்து இன்னைக்கும் நிறைய இளைஞர்களோட வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாரம்பரிய கலையை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து நிறைய மாணவர்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்க ஒரு சிலம்பம் மாஸ்டர் தான் இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். அவர் பேர் வந்து கிஷோர். அவர் வந்து குமரகிரி ஏரி கிட்ட தான் நிறைய மாணவர்களுக்கு சிலம்பம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் சிலம்பம் பிடிச்சது, எப்படி அதை கத்துக்கிட்டாரு, என்னென்ன லெவலுக்கு எல்லாம் போயிருக்காரு அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: ஹாய் மேம், நல்லா இருக்கீங்க?
1: ஓகே ஓகே சார், சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு.
2: மேம், என்னோட பேர் வந்து கிஷோர். நம்ம வந்து சேலம் சிலம்பம் கிங் அண்ட் குயினோட மாஸ்டர் மேம். நான் வந்து இந்த சிலம்ப கலை வந்து ஒரு 20 வருஷமா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு 5 இயரா வந்து நம்ம வந்து கிளாஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் கற்றுக்கிட்டேன், அப்புறம் நம்ம காந்தி ஸ்டேடியம் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் சென்னையில் வந்து சரசிலம்பம் அப்படின்ட்டு. நம்ம சேலமில் மறுபடியும் வந்து உடையப்பட்டியில் மாஸ்டர் இளங்கோவன் அப்படின்ற நேதாஜி சிலம்ப கலைக்கூடம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாடோடி சிலம்பாசன் சென்னை காஞ்சிபுரம் அவங்க போய் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் விக்கி அப்படின்ட்டு ரௌத்ர சிலம்பம் அகாடமி அவர்கிட்ட கற்றுக்கிட்டீங்க.
1: ஓகே ஓகே சார், இத்தனை பேருக்கிட்ட நீங்கள் சிலம்பம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது, உங்களோட சிலம்பம் ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு?
2: என்னோட சிலம்பம் ஜேர்னிங்கிறது என்னோட சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சது மேம். என்னோட ஸ்டார்டிங் ஏஜ் என்னோட 3 ஏஜ் இருக்கும் போதே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க மேம்.
1: உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு எப்படி சிலம்பம் மேல இவ்வளோ ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, உங்களோட பள்ளி கல்லூரி அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு சார்?
2: அப்போ எனக்கு வந்து கல்லூரி அனுபவம், நான் மெடிக்கல் ஃபீல்டுங்க மேம். நான் மெடிக்கல் ஃபீல்டுங்கிறதுனால எனக்கு உள்ளே வந்து சிலம்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அது மைண்டு ரொம்ப அப்செட் ஆகணும் ஆயிடுச்சு. சரி, நான் வந்து இது ஒரு பக்கமாக நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், மெடிக்கல் ஃபீல்டு நம்ம கொண்டு வரணும், ஏன்னா தாய் கலை சிலம்ப கலை அப்படிங்கிறது நம்ம மெடிக்கல் ஃபீல்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு போராட்டமாக பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க மேம்.
1: ஓகே ஓகே சார், அடுத்தது வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துட்டு அதை விட்டுட்டு சிலம்பம் நீங்கள் சொல்லித்தரத்துக்கு என்ன காரணம்?
2: மேம், நம்ம எவ்வளோ இங்கிலீஷ் மெடிசன் இருந்தாலுமே நம்ம தமிழ் மெடிசனை நோக்கி தான் மேம் வருவோம். எனக்கு வந்து மெயின் வந்து சிலம்பம் தான் மேம். அதுக்கப்புறம் தான் மேம் வேறு படிப்பு எது இருந்தாலுமே எனக்கு தேவை. இந்த சிலம்பக்கலை அழியாமல் பாதுகாத்துக்கணும், தமிழரோட நேம் வந்து பாதுகாக்கணும் மேம். அதுதான் நம்ம சிலம்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சார், நீங்கள் சொல்கிற பதிலே நல்லாவே தெரியுது சிலம்பம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சார், அடுத்து வந்து சிலம்பத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு?
2: மேம், எனக்கு ஆர்வங்கிறது எனக்கு இது வரைக்குமே இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு தான் மேம் ஆர்வம். எனக்கு இன்னுங்கிற ஆர்வமே கிடையாது மேம். எனக்கு வந்து இன்னும் வந்து நான் மேலே மேலே வளரணும், கற்றுக்கணும், இதில் என்ன என்ன விதம் இருக்குது, என்னென்ன டைப் இருக்குது, இன்னும் எத்தனை விதம் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம சிலம்பங்கிறது ஸ்டாப் பண்ணுற ஏஜே கிடையாது மேம். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் மேம் இந்த சிலம்பத்தில் இருக்குது. நம்ம ஜூடோ, பாக்ஸிங்கு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர் 3 இயர்லேயே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும், அதோட உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சிடும். இது சிலம்பங்கிறது அப்படி கிடையாது மேம். நம்ம லைஃப் லாங் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம், விளாண்டே இருக்கலாம். அதே மாதிரி நம்ம பாடி எனர்ஜி அண்டு மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக பக்காவாக இருக்கும் மேம். எதுவும் சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம சிலம்ப கலையில் இருக்குது மேம்.
1: சூப்பர் சார், சிலம்பமில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுலையே தெரியுது சிலம்பம் மேலே உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிஷோ சிலம்பம் மாஸ்டர், எப்படி சிலம்பம் அவங்களுக்கு பிடிச்சது, எந்த வயசுலேருந்து அவர் ஆரம்பித்தாரு, என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமாக அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நாம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1.5 லட்சம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா எஃப்எம் ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம் ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான கிஷோர் சிலம்பம் மாஸ்டர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவருக்கு எப்படி சிலம்பம் பிடிச்சது, எப்படி அவர் மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். சிலம்பம் அப்படின்றது ஒரு விளையாட்டு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல வாழ்க்கை முறைன்னு நினைக்கிறீங்களா?
3: மேம், நாங்க சிலம்பங்கிறது வந்து வாழ்க்கை முறை தான். விளையாட்டை நம்ம எடுக்கவே கூடாது மேம். ஏன்னா சிலம்பங்கிறது நம்ம பாதுகாக்கணும், அழிக்கணும், எப்படின்னா ஒருத்தனை வந்து தடுக்கணும், வெறுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இந்த சிலம்பக்கலை அப்படி கிடையாது மேம். நம்ம வந்து மெம்மேல வளரதே மேம் பார்த்துட்டு இருக்கோம். அழிக்கணுங்கிறது ஒரு எண்ணமே கிடையாது மேம். ஆனா இந்த சிலம்பங்கிறது நம்ம வந்து பாரம்பரியமா விளையாண்டுட்டு இருக்கோம். எப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அகத்தியருக்கு முன்னாடி அவர் காலத்துல இருந்தே வந்து இந்த சிலம்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த தாய்க்கலை சிலம்பம்ங்கிறது நம்ம வந்து அழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது, நம்ம வளர்க்கணும்னு தான் மேம் பார்த்துட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சார். சிலம்பம் அப்படின்றது ஒரு சாதாரண விளையாட்டு கிடையாது, அது நம்மளோட வாழ்க்கை முறை அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். அடுத்து வந்து சிலம்பம் கலையில என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்கும்?
3: சிலம்பம்னாலே சவால் இது மேம். நம்ம ஸ்டிக்கு நம்ம வந்து கம்புல சண்டை போட்டாலுமே சவால் இது மேம். நம்ம கத்தி இருக்கு, வாழ்க்கையடையும் பீச்சவா கத்தி, பட்டா கத்தி அப்படிங்கிறது வெப்பன்ஸ் மட்டுமே வந்து 78 டைப்ல இருக்கு மேம். ஸ்டிக்கில் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு நான் ஸ்டாப்பாக இருக்குது. நம்ம ஸ்டிக்கில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நான் ஸ்டாப் தான் மேம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸ்டாப் ஆயிரும், ஸ்டிக்கு மட்டும் தான் உங்களுக்கு நான் ஸ்டாப்பே ஆகாது. அது நான் ஸ்டாப் இல்லாமல் கலை அப்படின்னாலே நம்ம சிலம்ப கலை மட்டும்தான் மேம்.
1: சிலம்பம் அப்படின்றதே ஒரு சவால் தான் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து சிலம்பம் கலை அப்படின்னாவே அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க, ஆபத்தும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
3: மேம்? அது வந்து நிறைய இப்ப

0: எல்லா இடத்துக்குமே நடக்குது மேம். கத்தி எடுத்தாலே வந்து ஒரு இசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பழங்காலத்திலேருந்து கற்றுக்கிட்டு நம்ம கத்தி எதுவுமே நம்ம இசு இல்லை, நம்ம தப்பான முறையில் யூஸ் பண்ணுறதோட நம்ம கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணுற விதம் பாருங்கள் அப்படின் தான் மேம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வந்து யார் சொன்னாலுமே வந்து அது வந்து நாட் ரெஸ்பான்சிபிள். அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எப்படின்னா வந்து ஒரு வெளியே போகிறோம் அப்படின்னாலும் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்புக்காகவே இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம சிலம்பக்களை எடுத்து நடத்திட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் வேறு எந்த கேம்ஸு போனாலுமே வந்து பெண்களுக்கு வந்து இசூவ் பண்ணுறது இது பண்ணுறது ரேகிங் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சிலம்பத்தில் அப்போ கிடையாது, ஆண் பெண் இருப்பாளர்களுக்குமே சமம். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டுங்கிறது கிடையாது, யாராக வந்தாலும் எத்தனை ஏஜ் வந்தாலும் நம்ம கற்றுக் கொடுக்க நாம் ரெடி மேம்.
1: சிலம்பம் அப்படின்றது ஒரு தற்காப்புக்கு மட்டும்தான், இது நம்ம பாரம்பரிய கலை அப்படின்றத ரொம்பவே சூப்பரா தெளிவா சொன்னீங்க சார். சிலம்பம் கத்துக்கிறதுனால என்னென்ன பயன்கள்
0: மேம்? சிலம்பம் கத்துக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாதம் பித்தம் கபம் காய்ச்சல் மராஸ்மஸ் எந்த நோயாக இருந்தாலுமே இந்த சிலம்பத்து மூலியமாகவே நம்ம குணப்படுத்திடுவோம். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வர்றப்ப வந்து வாமிட்டு வர்றது தலை சுற்றுறது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி தான் மேம் இருக்கும். மூணாவது நாள் அவங்களே பழகிடுவாங்க. பழகிட்டாங்க அப்படின்னாலே நம்ம வந்து மேரத்தான் ஓடுறது, ஜூடோ பண்ணுறது, நம்ம ஏதோ ஒர்க் பண்ணுறப்ப மூச்சு வாங்குறது, இதெல்லாமே நம்ம சிலம்பத்தில் ஸ்டாப் ஆயிரும் மேம். எல்லாமே நம்ம தாய்க்கலை சிலம்பத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு மேம்.
1: சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சிலம்பம் கத்துக்கிறவங்களுக்கு இந்த நோய்கள்லாம் வராது, உடல் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். சிலம்பம் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு? முதல்ல இருந்தே இருந்ததா இல்ல இப்போதான் அதை மாற்றி சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததா சார்?
0: மர்மமுறை மருத்துவம் மேம். இது சிலம்பம்ங்கிறது வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே மர்மமுறை மருத்துவம் தான் மேம் பேரு. அதுக்கப்புறம் தான் நம்ம தாய்க்கலை சிலம்பம் சிலம்பம் அப்படின்னு வந்தது வந்து தனித்தனி சொல்ல இருந்தது. எப்படின்னா நெல்லையில் தொடங்கி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலிருந்து நம்ம தமிழர் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிலம்பம் விளாண்டுட்டு.
1: சூப்பர் சார், சிலம்பத்துக்கு இவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி தான் எனக்குமே நல்லா புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிஷோர் சிலம்பம் மாஸ்டர், அவங்க சிலம்பம் எப்படி கற்றுக்கிட்டாங்க, அதில் என்னென்ன சவால்கள் பார்த்தாங்க, சிலம்பம்ன்ற பேர் எப்படி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க, அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: அவங்களோட சிலம்பம் பயிற்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க
4: சார். சிலம்பம் அப்படின்ற ஒரு கலைய எந்த வயசுல இருந்து நம்ம கத்துக்கலாம்?
5: அது சிலம்பம்ங்கிறது கத்துக்கிறது வந்து ஒரு ஏஜ் லிமிட்டே கிடையாது. நம்ம எத்தனை ஏஜாக இருந்தாலுமே விடாமுயற்சி தான் மேம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறது தான் மேம் நம்ம சிலம்பக்கலை. நான் வந்து இது வரைக்குமே நான் கற்றுக்கிட்டே தான் மேம் இருக்கேன், ஒன்று கூட நான் விடலை. ஏன்னா நான் வந்து 20 வருஷமாக இந்த சிலம்ப ஃபீல்டில் இருக்க கற்றுக்கிறேன், நானும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நான் இதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், சிலம்பத்தில் அடுத்து என்ன இருக்குது, அடுத்து நம்ம எப்படி மூவ் பண்ணலாம், அடுத்து நம்ம எப்படி மேலே வளரலாம், இதுக்கப்புறம் பசங்களை எப்படி கொண்டு வரலாம், அப்படி தான் மேம் பார்த்துட்ருக்கோம்.
4: சிலம்பம் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு வயது வரைமுறையே கிடையாது, நம்ம எப்போ வேணால் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து உங்களோட அகாடமியை பற்றி சொல்லுங்க, எப்போ அதை ஆரம்பிச்சிங்க?
5: மேம், நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அகாடமி வந்து என்னோடது வந்து மெயின் பிரான்ச் வந்து அம்மாப்பட்டி, நம்ம ஆண்கள் பாவடி மேல்நிலை பள்ளி, அங்கே தான் மேம் நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கேருந்து வந்து இங்கே வந்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே போதிய ரெஸ்பான்ஸ் இல்லை, பசங்களுக்கு வந்து ரொம்ப ரேகிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்று இப்போ இங்கேருந்து வந்து நான் 2 இயராக இங்கே எடுத்துகிட்டு இருக்கேங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் எடுத்தது இந்த சேலம் சிலம்பம் கிங் அண்ட் குயின். என் டீம் நேம் சேலம் சிலம்பம் கிங் அண்ட் குயின் மேம். அந்த சிலம்பத்தை வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு நான் மேலே மேலே வளர நான் எனக்கு யாருமே வந்து ஒரு துணியாக இருந்ததே இல்லை. என்னோடய மாஸ்டர் நம்ம இளங்கோவன், இந்த சைடு பார்த்தோமா அப்படின்னா என்னோடய மூத்த ஆசன் வந்து நாடோடி சிலம்பாசன் சூரியமூர்த்தி, அவரு தான் மேம் எனக்கு ஒரு துணியாக இருந்து இது வரைக்கும் நான் வந்து 8 வருஷமான சிலம்பம் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க மேம்.
4: சார், அடுத்து வந்து உங்களோட அகாடமியில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அதில்?
5: என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் வந்து 25 பேர் இருக்கிறாங்க மேம். 25 பேர்த்தில் வந்து 2 பேர்த்த வந்து எஸ்இஎஸ் கேம்ப்பு, போலீஸ் ட்ரைனிங், இராணுவம் ட்ரைனிங் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். அதுவே நம்ம இங்கேயே ரெடி பண்ணிட்டுருக்கோம். 4 ஸ்டூடெண்ட் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் முடிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா வந்து அவங்களும் வந்து இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட தான் இன்னும் இங்கே தான் இருக்கிறாங்க, நம்ம டீம்லேயே தான் இருக்காங்க. இப்போ தான் நியூ ஜாயின்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. எப்படின்னா வந்து சம்மர் கிளாஸ் கோடை விடுமுறை அப்படிங்கிறதுனால அந்த கோடை விடுமுறை அந்த 1 மாதத்துக்கு மட்டும்தான் வராங்க தவிர அந்த நம்ம ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு பேரண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. குழந்தைக்கு ஆர்வம் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்கள் போங்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எல்லா ஆதரவும் கொடுக்க நாம் ரெடி.
4: சூப்பர் சார். நீங்கள் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தா அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. இவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அடுத்தது வந்து உங்களோட பயிற்சிக்கு வர மாணவர்களோட பெற்றோர்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க சார்?
5: மேம், குழந்தைக்கு வந்து 100% சப்போர்ட் இருக்கு மேம். அந்த சப்போர்ட்டை கொடுத்தாலுமே வந்து அவங்க குழந்தைக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து விடாதீங்க, கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையில் எழுப்பி வச்சு, அவங்களுக்கு காலையில் மெயின் வந்து எழுப்ப வச்சு டீ குடிக்கக்கூடாது மேம். காலையில் எழுந்திரிச்சதுமே வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் அதுதான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இங்கேருந்து டயர்டாக வருது. ஆனால் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்ஸு 100% இருக்குது மேம். நம்ம கிளாஸில் எந்த இஷ்யூ வந்ததே கிடையாது, நம்ம எந்த இஷ்யூ வர்றோமா நம்ம நடந்ததே கிடையாது மேம். அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கோம்.
4: ஓகே சார். அதாவது பெற்றோர்களோட சப்போர்ட் வந்து மாணவர்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான கிஷோர் சிலம்பம் மாஸ்டர் அவர்கள் எப்படி சிலம்பம் கற்றுக்கிட்டாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி அகாடமியை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான கிஷோ சிலம்பம் மாஸ்டர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவருக்கு எப்படி சிலம்பம் பிடிச்சது, எப்படி அவர் மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். உங்ககிட்ட இருக்க மாணவர்கள் நிறைய பயிற்சி அடைஞ்சுக்கிட்டு நிறைய போட்டிகளுக்கு போய் வின் பண்ணி நிறைய சர்டிபிகேட்ஸ் மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து சிஎம் டிராஃபி, கவர்மெண்ட்ல வந்து சிஎம் டிராஃபி அப்படின்னு போனாங்க. ஒரு பையன் வந்து வின் பண்ணி ஆனா டோர்னமெண்ட் உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. ஒரு சின்ன பாப்பா, ஒரு 8 வயசு பாப்பா வந்து சில்வர் காயின் வின் பண்ணிருக்காங்க நம்ம சென்னையில.
1: சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் பல பல இடங்களுக்கு உங்களோட மாணவர்கள் போகணும்னு சொல்லிட்டு நாங்களுமே வாழ்த்துறோம் சார். அடுத்து வந்து உங்ககிட்ட வந்து பயிற்சி பெறுற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான சர்டிபிகேட்ஸோ மற்ற விஷயங்கள்லாம் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க?
2: சுற்றுலாத்துறை அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்ட், அதுவும் நம்ம அங்கீகாரம் பெற்று எப்படின்னா கிளாஸ் முடிச்சு நம்ம வெளியே போறோம், இல்லைன்னா ஒரு மேட்ச் வருது அப்படின்னா சுற்றுலாத்துறையில் மேட்ச் வருது அப்படின்னா அந்த மேட்ச் வச்சு பையனுக்கு ஒரு அங்கீகாரத்தோட சுற்றுலாத்துறை அவார்டு, சுற்றுலாத்துறை மெடலு, சுற்றுலாத்துறை சான்றிதழ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க.
1: ஓகே ஓகே சார், எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட மாணவர்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. சார், நீங்கள் சிலம்பம் கற்றுக்க வரும்போது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, தடுத்திருப்பாங்க, அந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: மேம், நான் வந்து இது வரைக்குமே வந்து கற்றுக்கிட்டது அப்படின்னாலே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த சிலம்பங்கிறது வேணாம், இது ஏன் நீ கற்றுக்கிற, எல்லாமே வந்து எனக்கு தனியாக வந்து எனக்கு நிறைய இசு வந்தது. மேம், இங்கெல்லாம் இது கற்றுக்கிறது இதே கிடையாது, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாது, தமிழ்நாட்டை பாதுகாத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டு வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தேன் பரவாயில்ல எனக்கு கொன்னே போட்டாலுமே வந்து நான் இந்த சிலம்பை தொட்டு நான் நவற மாட்டேன், என்ன தான் ஆனாலும் சரி நான் இந்த சிலம்பங்கிறது ஒன்று கூட நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேங்க.
1: சிலம்பம் மேல உங்களுக்கு எவ்வளோ பற்று இருந்தா, எவ்வளோ தடைகள் வந்தாலுமே தொடர்ந்து இந்த சிலம்பத்தை விடாம நீங்க அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்படுறீங்கன்னு சொல்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். சார், அடுத்து வந்து இப்போ இருக்க இளைஞர்கள் சிலம்பம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்?
2: மேம், அவங்க எதுவுமே பண்ண தேவை கிடையாது. மேம், அவங்க வந்து நார்மலா வந்து பேசிக்கா வந்து வந்தாலே போதும். மேம், அவங்க வந்து மைண்ட் வந்து ஒரு மைண்டா வரணும். எப்ப நான் வந்து நான் கத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்தாங்க அப்படின்னா நம்ம 100% நம்ம ஆதரவு கொடுக்க நம்ம ரெடி. இல்லை நான் வந்து அப்பா ஓடலை, அம்மா ஓடலை, அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து எதுவும் பண்ணுறதில்லை. மேம், அதனால் வந்து சில குழந்தைங்க பண்ணுறாங்க ராகிங் பண்ணுறது அது பண்ணுறது, ஆனால் நான் வந்து யாருக்குமே சொல்கிறது இல்லை, தம்பி இது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, இது நம்மளுக்கு தப்பான வழி, நல்ல வழின்னா நம்ம சிலம்பத்தை வந்து பாதுகாக்கணும். சிலம்பம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மார்க், நீங்கள் படிக்கிறது மைண்டு ரிலீஃப் அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு 2 மணி நேரம் படிக்கிறது வந்து இந்த சிலம்பம் கிளாஸ் 1 மணி நேரம், சிலம்பம் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து பாருங்கள், நல்லா படிப்பேறும் அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்குற பாடம்.
1: சூப்பர் சார், பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் சிலம்பத்தை வந்து நம்ம நல்லாவே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. சார், அடுத்து வந்து சிலம்பம் கற்றுக்கிற மாணவர்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க?
2: கவர்மெண்ட் வந்து சிஎம் டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க மேம். ஆனால் இந்த சிலம்பம் கற்றுக்கிட்டாலே கவர்மெண்ட்டில் மெயின் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க, என்னதுன்னா சிலம்பம் கற்றுக்கிட்டால் 3% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு எந்த வயசாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி மதம் வேறுபாடு இல்லாத கலைனா நம்ம சிலம்ப கலை தான். இதில் இடஒதுக்கீடு 3% கொடுத்துருக்குறாங்க, அதுக்காகவே நம்ம வந்து இந்த 3% பத்தாது, நம்ம 5% மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோங்க.
1: சூப்பர் சார், சிலம்பம் கற்றுக்கிற மாணவர்களுக்கு இவ்வளோ சலுகைகள் அரசு கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. சார், அடுத்து வந்து சிலம்பம் கற்றுக்கிறனால மன அழுத்தங்கள்லாம் குறையுது அப்படின்னுமே சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: மேம், இந்த சிலம்பங்கிறது எப்போவுமே நம்ம வந்து நார்மலாக வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, ரன்னிங் போகிறது, மேரத்தான் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, வெயிட் லாஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க மேம். நம்ம சிலம்பத்தில் ஒரு கம்பு எடுத்து நம்ம சுற்றும் போது நம்ம காற்றை கிழிச்சிட்டு நம்ம சுற்றிட்டுருக்கோம், அந்த காற்றை கிழிக்கும் போது நம்மளுக்கு உடம்பு என்னாகும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி இன்னும் வரும், அந்த எனர்ஜி மெயின்டைன் ஆகும் நம்ம அந்த சிலம்பத்துக்கு மர்மமாக இருக்குங்க. இது வரைக்குமே எப்படின்னா சிலம்பத்தில் மர்ம கலை அப்படின்னாலே நம்ம சிலம்பம் தான் மேம். நீங்கள் நம்ம எதில் வேணால் போட்டு பார்க்கலாம், நம்ம சிலம்பத்தின் மர்மக்கலை எது அப்படின்னாலே மறுபடியும் நம்ம சிலம்பம் தான் வரும். வேற ஆன்சரே இல்லை மேம். நான் இது வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், எப்படின்னா நானே ஓனாக வந்து ஒரு புக் எழுதலாம், நம்ம சிலம்பத்தின் தாய்க்கலை மூத்த கலை சிலம்பக்கலை அப்படின்ற ஒரு டாபிக் மேம். அந்த டாபிக் எடுத்து நம்ம இல்லைன்னா புக்கில் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு.
1: சிலம்பம் அப்படின்னாவே நம்ம உடலுக்கு ரொம்பவே பயனுள்ளது. மற்ற உடற்பயிற்சியும் சரி, மற்ற போட்டிகளும் சரி, எல்லாத்த விட சிலம்பம் வந்து ரொம்ப சிறந்தது, நம்ம உடலுக்குமே நல்லது அப்படின்ற விஷயத்த ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான கிஷோர் மாஸ்டர் அவர்கள் எப்படி சிலம்பத்தை கத்துக்கிட்டாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படிலாம் சிலம்பம் கத்துக்கிட்டாங்க, சிலம்பம்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
3: சரி, இப்ப பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாம் மக்கள் வந்து மறந்துடுறாங்க. புது புது டெக்னாலஜி வரதுனால சிலம்பத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்?
4: மேம், அது வந்து போதிய விழிப்புணர்வு இல்லை. போய் நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து படித்து பார்த்துட்டு அவங்க ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணால் பரவாயில்லமே. ஆனால் நம்மளுக்கு தேவை ரெஸ்பான்ஸ் மேம். மெயின் ரெஸ்பான்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சிலம்பக்கலை மேலே மேலே நம்ம கொண்டுடலாம். ஆனால் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து சாப்பிட்ணும் அப்படின்னாலே ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னாலே ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம கற்றுக்கிறது எப்படி ஃபோன், அப்போல்லாம் நம்மளுக்கு ஃபோனே கிடையாது. நம்ம சாப்பிட்றப்பையும் நம்ம வந்து வெளியே ஓடி ஆடி விளாண்டு அதுதான் சாப்பிட்டுருவோம். சரி, வெளியே வந்து இப்போ பார்த்தோன்னா எல்லாம் ஸ்நாக்ஸ், அந்த குறுக்குறே பிங்கோ அப்படி அந்த மாதிரி வந்து போச்சு. நம்ம முன்னெல்லாமே வந்து எதுவுமே கிடையாது. நம்ம சாப்பாடு, இயற்கை உணவு எது இருக்கோ அதுதான் மேம் சாப்பிட்டுட்டு நம்ம இது வரைக்கும் அதுதான் மேம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்களும் அதுதான் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு போர் அடிக்குதா சிலம்பம் எடுங்க, கம்பெடுங்க, சுற்றி பாருங்கள். தப்போ ரைட்டோ எதுவுமே விடக்கூடாது. தப்பாக சுற்றினாலும் பரவாயில்ல, சரியாக சுற்றினாலும் பரவாயில்ல, ஆனால் எது சுற்றினாலும் ஒன்றே தான் இதில். நம்ம வந்து தப்பு ரைட்டுங்கிறது நம்ம சிலம்பக்கலையில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
3: கரெக்டாக சொன்னீங்க சார். சிலம்பம் பற்றி நிறைய விழிப்புணர்வு வேணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து ஒரு நல்ல சிறந்த சிலம்பம் வீரனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள்லாம் நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க?
4: மேம், அவங்க இருக்கிற குணம் வந்து நல்ல குணம் தான் மேம். தீய குணம்ங்கிறது ஒன்று கூட இருக்கக்கூடாது மேம். நம்ம மெயின் வைக்கிறதே இது தான் மேம். நல்ல குணம் இருந்தாலே வந்து சிலம்பக்கலை நம்ம மேலே மேலே கொண்டு வந்துட்டே இருக்கலாம். எப்படின்னா நல்ல குணம், தீய குணம் எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு படிப்பில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், இவன் கடைசியில் வந்துட்டான் அப்படிங்கிறது தான் மேம். இதில் அப்படி கிடையாது மேம். நம்ம அப்படி வைக்கிறனால தான் நம்ம மன அழுத்தாகிட்டு நம்ம சிலம்பக்கலையை விட்டுட்டு வெளியே வரோம். இந்த மன அழுத்தம் இல்லாமல் நம்ம ஒரே மனசாக வந்து நான் சிலம்பம் கற்றுக்குவேன், எனக்கு என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க நம்ம 100 பேராக இருந்தாலும் சரி மேம், 100,000 பேராக இருந்தாலும் சரி நம்ம சொல்லிக் கொடுக்க நாம் ரெடி மேம்.
3: சூப்பர் சார். ஒரு நல்ல சிறந்த சிலம்பம் வீரனுக்கு நல்ல குணங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து இப்போ சிலம்பம்ல அடுத்த லெவலுக்கு போகணும், சாதிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: மேம், சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்து நம்ம சிலம்பத்தில் வைக்கக்கூடாது மேம். நம்ம வந்து சாதிக்கணுங்கிறது நம்ம சிலம்பத்தில் வச்சோம் அப்படின்னா நம்ம சாதிக்கிற எண்ணமே வராது மேம். நம்ம எந்த கேமாக இருந்தாலும் சரி மேம், ஜூடோ, பாக்ஸிங், கராத்தே, கும்ஃபூ, டேக்வாண்டோ, எதுவாக இருந்தாலும் சாதிக்கிற எண்ணம்ங்கிறது ஒன்று வைக்கக்கூடாது. நான் வந்து முன்னாடி வரணும், நான் வந்து ஜெயிக்கணுங்கிறது என்ன வைக்காது, நான் தோக்கணும், தோத்தாலும் நம்ம தமிழ்நாட்டு பேர் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வைங்க அப்படின்னு சொல்லி தான் மேம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னா கத்தி ஒன்று எடுக்கணும், ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பொண்ணு ஆயிடுச்சு அதில் ஏதோ மருந்து போடலாமே. ஆனால் நம்ம அப்படி கிடையாது மேம். இது வரைக்குமே நான் கற்றுக் கொடுத்தது அப்படி கிடையாது. ஒரு சின்ன பொண்ணு ஆனாலுமே அதுக்கு நீங்கள் மருந்து வைக்கக்கூடாது. நார்மலாக தண்ணி ஊற்றுறீங்களா, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற மண்ணு நம்ம கால் மிதிக்கிற மண்ணை எடுத்துக்கே வச்சு பாருங்கள், செகண்ட் எப்படிங்கிறதுக்குள்ள அந்த பிளட்டு நிற்கும் அப்படின்னு தான் மேம் இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
3: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே புதுசாக சிலம்பம் கற்றுக்கணும், சாதிக்கணுன்றவங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் சார். அடுத்து வந்து சிலம்பத்தை எல்லா இடத்துக்கும் தெரியறதுக்கும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் உங்களோட அகாடமி மூலமா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க?
4: சிலம்பக்கலை நம்ம மேலே வளரணும், ஸ்கூல் கேமாக கொண்டு வரணும். எப்படின்னா சின்ன குழந்தைக்கு இப்போ எல்லாமே ஸ்கூலில் தான் இருக்காங்க, அந்த ஸ்கூல் கேமாக கொண்டு வரணும். ஆனால் நம்ம சேலம்ல ஸ்கூல் கேமுங்கிறது நம்ம சிலம்பத்தில் மதிக்கிறதே கிடையாது மேம். நம்ம போய் ஸ்கூலில் போய் கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் யார், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கூடாது, நீங்கள் எல்லாம் எதுவுமே சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை அடித்து துரத்துகிற மாதிரி பேசுகிறாங்க மேம். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் மேம் நம்ம வந்து ஒரு மனு வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் கேமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கோம் மேம்.
1: சூப்பர் சார். சிலம்பம் மேல எவ்வளவு பற்று இருந்தா எல்லா இடத்துக்குமே எல்லா பள்ளி மாணவர்களுக்குமே சிலம்பம் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்க அடுத்த மூவ் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. கடைசியா உங்களோட 20 வருட அனுபவத்துல இருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: எனக்கு சிலம்ப கலை வந்து எனக்கு மேல வளரணும் அப்படிங்கறதுதான் மேம். நான் வந்து மக்களுக்கு, நான் பொதுமக்கள் கிட்ட அதுதான் மேம் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு இப்போ வந்து முன்னெல்லாமே வந்து தெருவில் வந்து விளையாட மாட்டாங்க, ஒரு கிரவுண்ட் வச்சு சொல்லி கொடுத்து ஒரு போர்க்கலையாக தான் மேம் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம சிலம்பக்கலை. இப்போ என்னதுன்னு பார்த்தோன்னா நம்ம தெருவில் கல்யாணம், எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சா நம்ம சிலம்பம் பண்ணுறது, தேர் எழுத்த சிலம்பம் பண்ணுறது, ஏதோ ஒரு காம்படிஷன் இது பண்ணால் வந்து பெரிய சிலம்பம் பண்ணுறது, யாரோ பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்க எல்லாம் யார் யார் வராங்களோ அவங்களுக்கு எல்லாமே யார் வராங்களோ அப்போ நல்லா சிலம்பம் பண்ணுறது, அதெல்லாமே தடுத்துட்டு நம்ம வந்து மேலே மேலே கற்றுக்கிட்டு நம்ம போகிறதை மேம் பார்க்கணும். இந்தியாவுக்கும் நம்ம இலங்கைக்கும் போகிறது தான் நம்ம தான் பாதுகாத்துக்கணும், நம்ம தமிழர் தான் காக்கணும் அப்படிங்கிற இதுதான் மேம் நம்ம சிலம்பத்தோட அங்கீகாரமே.
1: சிலம்பம் அப்படின்றது நம்மளோட பாரம்பரிய கலை, அதை மக்கள் எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் உங்களோட உணர்வு பூர்வமான வார்த்தை அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா சிலம்பத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
4: தேங்க்யூ.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிஷோர் அவர்கள் சிலம்பம் மேல எவ்வளவு பற்றோடு இருந்தா அப்படின்னா சிலம்பத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள், சிலம்பம் அப்படின்றது ஒரு சாதாரண விளையாட்டு கிடையாது, அது நம்மளோட வாழ்க்கை முறை, அது நம்மளோட பாரம்பரியம், அதை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. நாமளுமே அந்த விஷயங்களை மத்தவங்க எல்லாருக்குமே சொல்லி சிலம்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இதே மாதிரி மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இவன் மணி ஒன்னாச்சு, இப்ப எட்டு திக்கும் நம் குரல் வந்தாச்சு. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான டாபிக்ல தாங்க பேசிட்டு இருக்கோம். இப்ப கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டுமே இன்ஸ்டாகிராம் இருக்கும், யூடியூப் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும். கண்டிப்பா இந்த சோசியல் மீடியா அப்படிங்கறதுல இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில அதிகமா எங்கேஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம், சோசியல் மீடியாவில் அப்பப்போ அப்டேட், அதாவது டிவியில் வர்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் இல்லை யூடியூப்ல இருக்கட்டும், அந்தந்த சோசியல் மீடியாஸில் எல்லாத்துலேயுமே வந்து வந்துடுது. என்ன அப்படின்னா, அன்றாட தகவல்கள், நாட்டு நடப்பு தகவல்கள், அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம், இல்லை பொருளாதார சீர்கேடுகளாக இருக்கலாம், இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்குது நம்ம நாட்டில், நாட்டில் மட்டும் இல்லை இந்த உலகம் முழுக்கவுமே என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது அடுத்த நிமிஷம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடுது. காரணம், இந்த சமூக வலைதளங்கள். இந்த சமூக வலைதளங்களில் கண்டிப்பாக இந்த உலகம் முழுக்க எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி வந்துடுது. ஆனால் அதே நேரத்தில் நம்ப தகுந்த தகவல்கள் மாதிரியே நம்பத்தகாத சில தகவல்கள், பொய்யான சில தகவல்களுமே வந்துட்டு வரதான் செய்யுது. கண்டிப்பாக அதுவுமே இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை எப்படி நம்ம வந்துட்டு பிரித்து பார்க்குறோம், அந்த சமூக வலைதளங்கள் அதிகப்படியாக நம்மளுக்கு நாட்டுக்கு தேவையான நடப்புகளை கொடுக்குதா இல்லை பொய்யான தகவல்களை கொடுக்குதா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சோசியல் மீடியாவில் அவங்க போட்டிருக்கிற பேஜோடைய என்ன ஒரு பேஜ்லேருந்து போட்டிருக்காங்க, அது நம்பக்கு தகுந்த பேஜா, நல்ல நம்பர் மாதிரியான விஷயத்தான் வந்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, நாட்டு நடப்புகளை சொல்லும்போது நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவங்களாம் அவங்களோட கற்பனை எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க, அது வந்துட்டு பொய்யான தகவல்கள் தான். கண்டிப்பாக இருக்கிற விஷயத்த அப்படியே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த சோசியல் மீடியாஸ் வந்துட்டு ரொம்ப வேண்டிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயம் நடக்குது, அது இந்த விஷயம் தான் நடந்துச்சு அப்படிங்கிறத ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறதுக்கு சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அப்படின்னே சொல்லலாம். இப்போலாம் டிவியில் வரதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியாவில் என்ன நடந்துச்சு, என்ன அதோடைய பின்னணி என்ன, அந்த நிகழ்வுக்கான பின்னணிகள் என்ன, அங்கே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு அப்டேட்டாக கொடுக்குது. அப்படிப்பட்ட அந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொய்யான தகவல்களை விதிக்கிறதா இல்லை நாட்டு நடப்புகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதா, சமூக வலைதளங்கள் பொய்யான தகவல்களை விதைக்கிறதா, நாட்டு நடப்புகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சரி, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவின்.

0: அப்பா சாமி கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான 2 பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சமூக வலைதளங்கள் பொய்யான தகவல்களை பரப்புகிறதா, அப்படி இல்லைனா நாட்டுக்கு தேவையான தகவல்களை பகிர்கிறதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் தம்பி, நான்
4: குறுநிகள்
5: பட்டியில் இருந்து பேசுறேங்க. வந்துங்க டிவி ஒன்று, இந்த செய்தித்தாள் ஒன்று, இது இல்லை வேணா ஒரு சில பொய்கள் இருக்கலாம், அதுல வந்து எல்லாமே உண்மையும் சொல்ல முடியாதுங்க. ஆனா ரேடியோ ஒன்று மட்டும் 100க்கு 100 இது உண்மையத்தான் சொல்லுவோம், எல்லா மக்களுக்கும் உதவக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நிகழ்ச்சியில இதில் சொல்லிட்டு இருந்தாங்க.
4: நன்றி. கஸ்தூரி அண்ணா ரேடியோ நினைச்சிட்டார் போல, இது ஆனால் சோஷியல் மீடியா சொன்னேன், அது வந்து சமூக வலைதளம் சொல்லவும் தெரியல போல வரல. இப்போ வந்து சமூக வலைதளம், அதாவது சோஷியல் மீடியான்னு சொல்லியா, அந்த சோஷியல் மீடியாவில் நல்ல தகவல்களுமே பகிரப்படுது, கெட்ட தகவல்களுமே பகிரப்படுது. அது ஒரு ஜென்ரலான ஒரு சாஃப்ட்வேர் தாங்க. அதில் வந்துட்டு நம்ம பதிவு பண்ணுறது தான் வந்து தவிர அது வந்து நல்லதாக போய் சேருதா கெட்டதாக போய் சேருதா அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட பொறுத்து. இப்போ எனக்கு தேவையான தகவல்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தேவையானது ஒரு நல்ல தகவல் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தகவல் பார்த்துக்கலாம், கெட்ட தகவல்களை அவாய்ட் பண்ணிடணும், பொய்யான தகவல்களை அவாய்ட் பண்ணிடணும். அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம மேலேயுமே கூட தப்பாக தான் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் சில பொய்யான செய்திகளுமே பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம கண்டறிஞ்சு பொய்யான தகவல்கள் எது, நிஜமான தகவல்கள் எது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு நாட்டு நடப்புகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஏஆர் ஆனந்த் இஞ்சியோடைய அளவில் அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ சமுதாய இதில் இருக்கு இல்லையா, இந்த சமூக ஊடகங்கள், இதெல்லாம் வந்துட்டு சமூக ஊடகங்கள் இப்போ பொய்யான தகவல்களை வந்துட்டு விதைக்குதா, அப்படி இல்லைன்னா நாட்டு நடப்புகளை நம்மளுக்கு எடுத்து சொல்லுதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் பேசுகிறேன்.
3: வணக்கம் பாட்டி. வணக்கம், சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
4: சமூக ஊடகங்கள்ல வந்து உண்மையதான் சொல்லுது, ஆனா கொஞ்சம் உண்மை கொஞ்சம் இது சேர்த்து விலாவதியா மிகைப்படுத்தி பேசுறாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த செய்தி வரும், வர்றதுக்கு முன்னாடியே மிகைப்படுத்தி பேசினாதான் அடுத்த இதை வந்து என்ன என்ன நடந்தது அப்படின்னு மக்கள் ஆர்வமா கேட்பாங்க. இந்த மாதிரி பொய்யின்ல மிகைப்படுத்தி பேசிடுறாங்க, இதுதான் ஊடகங்கள்ல நடக்குது. அப்போ ஜனங்க வந்து என்னவோ சீன் பண்றது அதை பார்ப்போம் அப்படின்ட்டு ரேடியோ நியூஸ் பேப்பர் இதுல எல்லாம் பார்ப்பாங்க, சில செய்திஸ் வந்தது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், எவ்வளோ பொய் பேசிட்டாங்க இல்ல எவ்வளோ மிகைப்படுத்தி பேசிட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு தரதுக்காக தான் ஊடகங்கள்ல உண்மையதான் சொல்றாங்க ஆனா மிகைப்படுத்தி சொல்றாங்க. கொஞ்சம் விலாவரியா கொஞ்சம் சேர்த்து நல்லது கெட்டது எல்லாம் சேர்த்து விலாவரியா பேசிட்டு இருந்தாங்கன்னு என்னோட கணிப்பு.
3: சூப்பர் பாட்டி, சூப்பர், ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
4: நன்றி சாமி, நன்றி சாமி.
3: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது சமூக வலைதளங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, ஆனால் அந்த மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத மாதிரி அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9787070107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு தீக்கும் நம்புற நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது.
0: ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, சமூக வலைதளங்கள் பொய்யான தகவல்களை பரப்புகிறதா இல்லை நாட்டுக்கு தேவையான தகவல்களை பரப்புகிறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: என்னோட கருத்து வந்து சமூக வலைதளங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொய்யான தகவல்களையும் விதைக்கிறாங்க, நாட்டு நடப்புகளை ரெண்டுமே செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது உடனுக்குடன் நம்ம அவசர கால செய்தியா ஒரு பேரிடர், ஒரு மழை அதிகமா வருது இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னும் போது நமக்கு சமூக வலைதளங்கள் நம்மளுக்கு உடனுக்குடன் செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் மக்கள் குரல் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அப்பப்ப விவாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு சமூக வலைதளங்கள் பயன்படுது. விழிப்புணர்வு குறித்து நிறைய சொல்றாங்க, சமூக பிரச்சனைகள் குறித்து நிறைய பேசுறாங்க, சுகாதாரத்தை பத்தி பேசுறாங்க. இது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம், நாமளும் தெரிஞ்சுக்கிறோம் உள்ள போய். அதுக்கு மாறா பாத்தீங்கன்னா பொய்யான தகவல்கள் சொல்றதுக்கே சில வலைதளங்கள் அது தவறான முறையில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு எது உண்மை எது பொய்ன்றது தெரியாத நம்ம சில பேர் அதை நம்புறவங்க இருக்காங்க. அதனால இந்த விஷயத்த வந்து நம்ம இதுதான் விதைக்கிறாங்க அது விதைக்கலன்னு சொல்றதை விட நாம வந்து உண்மையான தகவல்களை எதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு வதந்திகள், அப்புறம் இந்த போலி செய்திகள், அப்புறம் நம்ம தேவையான பயங்களை உண்டாக்குற விஷயங்களை பரப்புறவங்களை நாம கண்டுபிடிச்சு அவங்களை தடை செஞ்சுட்டு நாம வந்து உண்மையான தகவல்களை நம்பக தகுந்த ஊடகங்களா இருக்கு அது மூலியமா இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சு அதுல நம்ம கவனத்தை நம்ம கரெக்டா செலுத்தணும். நம்ம எல்லாமே உண்மைன்னு நம்ப கூடாது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போலி செய்தி பரப்புறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து வன்மையை கண்டிக்கணும், நாம தெளிவா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஆனா இந்த நீங்க கேட்டிருக்க இந்த ரெண்டு கேள்வியில பொய்யான தகவல் நாட்டு நடப்பான்னு சொல்லி பார்க்கும் போது ரெண்டுமே இருக்கு. பொய்யான தகவல்கள் சொல்றவங்களே நம்ம வன்மையை கண்டிக்கணும்.
1: சூப்பர், ரொம்ப
2: உண்மையை ஆராயணும்.
1: சூப்பர், ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி
1: மாணிக்கலாம், ரொம்ப சூப்பராக வேண்டாம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை போய் பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, சமூக வலைதளங்கள் நாட்டுக்கு தேவையான தகவல்களை கொடுக்குதா, அப்படி இல்லைன்னா பொய்யான தகவல்களை பரப்புதா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்க கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். நான் மாவட்டம் கட்டடியில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம். சொல்லுங்க, நான் உங்களோட கருத்துக்கள்.
2: பெரும்பாலும் சோசியல் மீடியா அப்படிங்கறது தவறான செய்தியை தான் மக்கள் கிட்ட பரப்பிட்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு கொரோனா காலகட்டத்துல பாருங்க, இதை சாப்பிட்டா வரும், அதை சாப்பிட்டா வரும் அப்படின்னு பொய்யான தகவல் இருந்தது. ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர்கள் அவர்களை பற்றி இல்லாத புறணி அப்படிங்கறது எல்லாம் பேசுது. சோ பெரும்பாலான சமயங்கள்ல நாட்டு நடப்பை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சோசியல் மீடியால ரொம்ப கம்மி தான். ஆனா அதனுடைய நெகட்டிவிட்டி அப்படிங்கறதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள்ல தான் நிறைய நபர்களும் பயணிச்சுட்டு வராங்க. இதுல என்ன ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உண்மையான தகவல் அப்படின்ட்டு சிலர் நம்பி அந்த பொய்யான தகவலை மத்தவங்க கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் பயப்படுறாங்க, மத்தவங்களையும் பயப்பட வைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியால பெரும்பாலும் அது தவறான பாதிக்கு தான் சோசியல் மீடியா அப்படின்னு கொண்டு போகுது. இதற்கு என்ன பண்ணணும்னா, நம்ம தான் விழிப்புணர்வோட நல்ல தரமான குரூப்ஸை செலக்ட் பண்ணி சேரணும். அதே மாதிரி சோசியல் மீடியால வரக்கூடிய தகவல்கள் அபட்டமா அது உண்மை அப்படின்ட்டு நம்ப கூடாது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக புரிந்துணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இது சரியா, இது சொல்ற தகவல்கள் அப்படிங்கறது உண்மையா அப்படின்ட்டு நாமவே சுயமா சிந்திச்சு அதனுடைய விஷயங்கள்லாம் எடுக்கணும். அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா அப்படிங்கறது நாட்டு நடப்பு அப்படிங்கறத கம்மியாகவும் நெகட்டிவிட்டி அப்படிங்கறதையும் பொய்யான தகவலை அதிகமாகவும் பரப்பக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்ல வரேன்.
1: சோ ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பயந்துட்டீங்கன்னா
2: நன்றிப்பா. நன்றி
1: சந்திரசேகரன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இந்த சோசியல் மீடியாஸ் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை மிகப்படுத்தியும் சொல்லுது. அது அதனால் வந்துட்டு சில பொய்யான தகவல்கள் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்துட்டு இருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துருக்காங்க. கண்டிப்பாங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனுஷனே லைவ் வீடியோ மூலியமாக வந்துட்டு இப்போ உலகத்துக்கே காட்ட முடியுது. ஆனால் முன்னெல்லாம் அப்படி கிடையாது. முன்னெல்லாம் வந்துட்டு டிவி பார்த்தா தான் தெரியும், அப்படி இல்லைனா அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்தா தான் தெரியும், இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம சமூக வலைதளங்கள்லயே கிடைச்சிருது. ரத்தம் தேவை அப்படிங்கிறதாலும் சரி, இல்ல காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் சரி, அரசு திட்டங்களை பத்தி மக்களுக்கு தெரியுது, மாணவருடைய வேலை வாய்ப்பு பத்தி தெரியுது, விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள், புதிய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இதுல இருந்து நான் சொல்ல வருது என்னன்னா, கண்டிப்பா இந்த சமூக வலைதளங்கள் ஒரு சில நேரங்களில் பொய்யான தகவல்களை பரப்பினாலுமே கண்டிப்பா மக்களுக்கு தேவையான நாட்டு நடப்புகளையும் அதிகமாக சொல்லுது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ நாங்க இருந்து கிளம்புறேன், நாளைக்கு இன்னொரு புது தலைப்பு உங்களை மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்திருந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பவனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: அருமையான இரண்டு பாடல்களை தொடர்ந்து நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி சில விஷயங்கள் வந்து பேசுவோம் இல்லைங்களா. அப்படி மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுல மெடிடேஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் குறிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் குவாலிட்டி, நம்மளுடைய தூக்கத்தோட தரம். இப்போ நம்ம எல்லாருமே டெய்லி தூங்குகிறோம், ஆனால் அந்த தூக்கம் சரியான தூக்கமாக இருக்கா அப்படின்னா இல்லைங்க. அந்த தூக்கம் வந்து நமக்கு ஒரு போதுமான ஓய்வை வந்து கொடுக்காமல் வந்து இருக்கும். ஆனால் இந்த தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூங்க போனோம் அப்படின்னா டீப் ஸ்லீப் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி போன்ற பிரச்சனைகள் வந்து குறையும், பிரெயின் ரிலாக்ஸேஷன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் செஞ்சால் நம்ம தூக்கம் அதிகமாகிறத விட, அதாவது நல்ல தூக்கம் கிடைக்கிறத விட, நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். இது தூக்கத்தில் இல்லை, நாள் முழுக்க. அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. பிளட் ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து குறைக்கும். ஹார்ட்டோட ஸ்ட்ரெயினை வந்து குறையும். இதெல்லாம் ஆய்வுகள் மூலியமாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இதனால் பலனடைஞ்சவங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒரு சரியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர், வெளிநாடுகள்லேயும் சரி நம்ம இந்தியாவிலையும் சரி. அவங்க இந்த தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா பெட்டர் ஸ்லீப், காம் டிசிஷன் மேக்கிங், எமோஷ்னல் கிளாரிட்டி இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சதா அவங்க நிறைய இன்டர்வியூகளில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷர் வாழ்க்கையில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், சரியாக எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த மெடிடேஷன் அப்படின்றது, தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் செய்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி தூக்கம் வராமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் அவங்க பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்லீப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வந்து தூக்கம் சரியான நேரத்தில் வரும் அப்படின்னும் ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ருபீஸ்

சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இந்த நேரத்துல இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல வெயில் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு. வெயில்னால ரொம்ப ரொம்ப எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த வெயில்னால எல்லாருக்குமே அந்த பாதிப்புகள் வந்து இருந்தாலும் குழந்தைகள் முதியவர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் வந்து இருக்குங்க. அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அதனால இந்த வெயகாலத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய அடிப்படையான விஷயங்கள், அதிகமாக தண்ணி குடிக்கிறது, ஃப்ரீயான ஆடைகளை வந்து உடுத்துறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெயில் நேரத்தில் வெளியில் போகாமல் இருக்கிறத எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக முதியோர்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முதியோர் நலன் மருத்துவர் கார்த்திகேயன் சார் நம்ம கூட வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. சார், இந்த முதியவர்கள் வந்து இந்த ஒரு வெயகாலத்தில் மீட் எந்த மாதிரி வந்து எடுக்கணுங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
6: மீட் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. எண்ணெயில் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கூடாது. எந்த மீட் எடுத்தாலும் அது குழம்புல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிஷ் வாங்குறோம், மீன் வாங்குறோம்னா அந்த மீனை எண்ணெயில் போட்டு வறுக்கக்கூடாது. அந்த மீன் குழம்புல போட்டு சாப்பிடும்போது அதோட சத்துக்களும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த ஃப்ரைட்னால வர அந்த டிரான்ஸ்ஃபேட்டும் நமக்கு வந்து உடம்புல சேரும். ஸோ அந்த மாதிரி வேக வச்ச உணவுகள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
5: கண்டிப்பாக சார். அதே மாதிரி இந்த வெயிலில் முதியவர்களுக்கு அந்த பலவீனம் சோர்வு இருந்துச்சு அப்படின்னா அதில் அவங்க வந்து எந்த மாதிரியான உணவுகளை வந்து கொடுக்கலாம் வீட்டில் பார்த்துக்கிறவங்க?
6: வீட்டில் கேர்டேக்கரை பற்றி கொடுக்குறீங்க. ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னா அப்போ மோர் கொடுக்கலாம், கம்மங்கூழ் கொடுக்கலாம். கொஞ்சம் நீர் சத்து இருக்கிற மாதிரி வாட்டர் மெலனோ இதுவோ அந்த மாதிரி உணவுகளை, கொஞ்சம் நீர் இருக்கிற உணவுகளை. ரொம்ப அதீத பலவீனம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரோலைட், சோடியம் பொட்டாசியம் இம்பேலன்ஸ் இருக்குதான்றது செக்அப் பண்ணுங்க.
5: கண்டிப்பாக சார். சார், தொடர்ச்சியாக முதியோர்களுக்கான உடற்பயிற்சி அப்படின்றப்ப அவங்க உடற்பயிற்சி செய்யலாமா, இல்லை சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்துட்டா போதுமா, அதை பற்றி?
6: உடற்பயிற்சிகள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஸ்பெசிஃபிக்காக தான் பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். பட் அந்த என்வாயன்மெண்ட் என்னன்றது இது பண்ணிக்கணும். ஒரு குளிர்ந்த என்வாயன்மெண்ட்டில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். வெயில் இல்லாத நேரத்தில் பண்ணணும். வாக்கிங் போகலாம், ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் அது போகிறது நல்லது. வாரத்தில் ஒரு 5 நாளாவது போயிடும். என்னால் ஒரு 30 நிமிடம் தொடர்ச்சியாக நடக்க முடியும்னா காலையில் ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம். இல்லை எக்ஸசைஸ் அது யோகா பண்ணுறாங்கன்னா வீட்டு விட்டு பிரேக் எடுத்து பிரேக் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம்.
5: கண்டிப்பாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஆயிரம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்று

எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஹெல்த் அப்படின்றது வாழ்க்கையில் அடிப்படையான ஒன்று. அந்த ஹெல்த் எப்பயாச்சும் பாதிக்கப்பட்டாதான் அதோட அருமை நமக்கு வந்து புரியுங்க. அப்படி இன்னைக்கு ஹெல்த்தில் முதல் விஷயமா நான் என்ன வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது நம்ம பயன்படுத்துகிற சோப், அந்த சோப் மூலமா நமக்கு தீங்கு வரலாமா அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே சோப்பை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த ஒரே சோப்பை எல்லாருமே வந்து பயன்படுத்துறதுனால அது வந்து சில தொற்று நோய்களை வந்து பரப்பலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உதாரணமாக வந்து ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து இருக்குது, அந்த சொறி சிரங்கு அந்த மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். இப்போ அவங்களுடைய அந்த செல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சோப்பை அவங்க போடும்போது அந்த இறந்த செல்கள் எல்லாமே அந்த சோப்பில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க அவங்க வந்து எடுத்து பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். என்னதான் அந்த சோப்பில் வந்து கிருமிநாசினிகள் வந்து இருந்தாலும் ஏன் அது வந்து வருது அப்படின்னா, இப்போ உடனடியாக இப்போ சோப்பு வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது, அப்போ தான் வந்து ஒருத்தர் பயன்படுத்திட்டு அப்படியே வச்சுருக்கிறாரு, ஃபேமிலியில் இன்னொருத்தர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வயதானவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு அதிகமாக வரலாம். மற்றபடி இப்போ ஒரே சோப்பை வந்து பயன்படுத்துகிறவங்க அதை வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல உலர்வான இடத்துல வச்சு அந்த சோப்பு வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்காது. மற்றபடி ஒவ்வொருத்தருமே ஃபேமிலியில் அவருக்கான தனியான ஒரு சோப்பை வந்து பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சோப்பு வந்து பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிட்லாம் கூட வந்து இருந்தது, அந்த மாதிரி நிறைய தொற்று நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சால் கட்டாயமாக ஃபேமிலியில் எல்லாருமே ஒவ்வொரு சோப்பை வந்து தனித்தனியாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குங்க. இரண்டு பாடல்களை கேட்டுருங்க. ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமா இருக்க நம்மளோட நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வெயில் ரொம்ப அடிச்சுட்டு இருக்க இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாக வருங்க. இப்போ குறிப்பாக இந்த வயகாலத்திலே அந்த ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுங்க. அப்படி இந்த டைமில் இஞ்சியை நம்ம வந்து உணவு முறைகளில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி அப்படின்னா, இஞ்சியும் உப்பையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டால் ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இஞ்சியும் உப்பையும் நம்ம எடுத்துக்கிறதுனால இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். உதாரணமாக இஞ்சியை வந்து நம்ம பல வழிகளில் டயட்டில் வந்து பயன்படுத்துவோம். அதுவும் குறிப்பாக அதிகமாக இஞ்சியை பயன்படுத்துறது இஞ்சி டீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு டீ அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ ஆனால் இந்த வெய காலத்தில் டீ நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது கூட ஓரளவு ஹீட் அப்படின்னு சொல்லலாம். இஞ்சை வந்து, அதாவது இஞ்சி துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் வந்து லைட்டாக உப்பு வந்து தூவி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது லைட்டு சின்ன இஞ்சி துண்டு அதை சாப்பிட்டா நம்மளுடைய ஆரோக்கியத்தில் பல வகையில் நன்மையை உண்டாக்குங்க. அதாவது 3 வேளை நம்ம உணவு சாப்பிட்றோம். அந்த 3 வேளை உணவுக்கு முன்னாடியும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய இஞ்சி துண்டில் 1 சிட்டிகை உப்பை தூவி நாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீரணம் ரொம்ப நல்லாயிருக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்ததாக நெல்லிக்காய் புதினா. வீட்டில் வழக்கமாக வந்து அந்த புதினா சட்னி அப்படின்றது எல்லாருமே வந்து செய்வாங்க. அதோட 2 நெல்லிக்காயும் சேர்த்து அவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீரண சக்தியை அதிகப்படுத்துங்க. இந்த நெல்லிக்காய் புதினா ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து கொழுப்பை எரிக்கும். கொழுப்பு உணவுகளுடைய ஜீரணத்தை துரிதமாக்கும். இப்போ நான்வெஜ்லாம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அது செரிமானமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ஜீரணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த ஒரு ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற ஒரு மற்ற சத்துக்கள் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: இந்த காலம் வெயில் காலம், வெயில் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப இனிமையா இருந்தாலும் வெயில் ரொம்ப கடுமையா வந்திருக்குங்க. பாடலில் தொடர்ந்து நாகராஜ் பேசிகிட்டே இருக்குங்க உங்க கூட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி போட்டுருந்தேன், ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம இதிலே எனக்கு அனுப்புங்க. இந்த நேரத்தில் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கு, இந்த நேரத்தில் வெயில் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு இல்லையா, அப்படி வெயில்னால் நீங்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு நம்மளுடைய நிலை எனக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணலாம். நம்ம வெயிலை பற்றி தொடர்ந்து ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை இந்த நேரத்தில் வந்து பேசிகிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் அம்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய வகையான சிக்கன் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான பிரச்சனைகள் வந்து வரும். இதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக வெப்பம், அதே மாதிரி உடல் சோர்வு. கோடை காலத்தில் உடலில் அந்த டீஹைட்ரேஷன் அதிகரிக்கும் போது இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். உடல் சூடு வந்து அதிகரிக்கும் போது வரலாம். இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த சின்னம்மை பெரியம்மை போன்ற பிரச்சனைகள் வந்து வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சிக்கன் பாக்ஸ் போன்றவ வந்து இருமல் தும்மல் இந்த ஒரு காரணமாகவும் வந்து இன்னொருத்தருக்கு வந்து பரவும். ஸ்கின் காண்டாக்ட் மூலியமாகவும் வந்து பரவும். குழந்தைகள் அதிகமாக வெயிலில் விளையாடுறதுனால இந்த ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குங்க. பொதுவாகவே இந்த அம்மை அப்படின்றது வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். தூக்கம், அதற்கப்புறம் உணவு முறை மாற்றம், இந்த ஒரு காரணங்களாலேயும் வரலாம். பொதுவான அறிகுறிகள் அப்படின்னா சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா காய்ச்சல், உடல் சோர்வு, நீர்க்கட்டி, அதுக்கப்புறம் கொப்பளங்கள், அரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லலாங்க. அதிக காய்ச்சல், அதாவது சிவப்பு ரேஷ், கண் சிவப்பு, இருமல், இதுவும் வந்து ஒரு அறிகுறியாக வந்து இருக்குங்க அம்மை போன்ற பிரச்சனைகளுக்கு. ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக வெப்பநிலை காரணமாக இது வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகை டிசீஸ் ஒருத்தருக்கு வரக்கூடாது அப்படின்னா அவர் முன்னாடியே வேக்சினேஷன்லாம் போட்டுக்கிறது மூலிமா அது வராமல் தவிர்க்கலாம். எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்னா அதிகமாக தண்ணீர் குடிக்கணும், சுத்தமான உணவுகளை வந்து சாப்பிடணும். குழந்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக வந்து பார்த்துக்கணும். அவங்க வெளியில் விளாண்டா கைகள் கால்கள்லாம் கழுவுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தினைக்கும் கரெக்டாக குளிக்கிறது ரொம்ப முக்கியம். நெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். மருத்துவர் பரிந்துரைக்கிற வேக்சினேஷன் வந்து முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கட்டாயமாக இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த ஒரு பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம். மீண்டும் ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசுகிறதுக்கு அடுத்த என்றும் நலமுட நிகழ்ச்சியில் நாகராஜ் வந்து பேசுகிறேன். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருங்க. பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: வீட்டில் இருக்கிற சில்லறை செலவுகளை பார்க்கறது மளிகை பட்டியலை மட்டுமே நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறாங்க பெண்கள். ஆனால் இந்த இடத்த விட்டுட்டு வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம வந்து நிறைய பேச போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு எப்பவும் போல லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன் நேர்களே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுத்தம் செய்யறது சமைக்கிறது இது மட்டும்தான் ஒரு பிம்பம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார சுதந்திரம் அதாவது பினான்சியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னுமே முழுமையா கிடைக்காம அவங்க கைக்குள்ள வராம இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது பெண்களுக்கு சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிக்குது. இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பெண்கள் ஏதாவது ஒரு பெட்டிக்குள்ளையும் துணியில மடிச்சு வைக்கும் போது காசு சேமிக்கிறது எல்லாமே வந்து அந்த காலம் எல்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பல பெண்கள் சொந்தமா தொழில் தொடங்கி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதலீடுகளை வந்து சேமிக்க ஆரம்பிச்சு ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பெண்கள். அந்த அளவுக்கு வெளி உலகத்துல தன்னோட திறமைகளை வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் பல குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய முடிவுகளை அதாவது பெரிய நிதி முடிவுகளை எடுக்கிறதுக்கு அப்படின்றது ஆண்கள் மட்டும்தான் அதிகமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலை அப்படின்றது இன்னும் மாறாம இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு வண்டி வாங்குறதுல இருந்து நிலம் வாங்குற வரைக்குமே வந்து எல்லாத்திலயுமே வந்து ஆண்கள் பேர் தான் இருக்க ஆரம்பிக்குது. பேங்க்ல வந்து லோன் வாங்குற விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஆண்கள் பேர்ல தான் இருக்க ஆரம்பிக்குது. இது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் வந்து இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு போது ஆண்கள் சொல்றதை கேட்டுட்டு பெண்கள் வந்து ஒதுங்கி நிக்கவே கூடாது. ஏன்னா உங்களுடைய சொந்த உழைப்புல உங்களுடைய சொந்த பேர்ல வந்து உருவாக்குற ஒரு தைரியம் இருக்கு இல்லையா. நீங்க சொந்தமா சம்பாதிச்சு வாங்கக்கூடிய ஒரு பொருள் இது என்னோட பேர்ல நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்போது நீங்க உயர்ந்து நிக்கக்கூடியவங்களாவும் இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனசுல அவ்வளவு கான்பிடன்ட் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். மாசமானா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பல பெண்கள் அந்த பணத்தை எப்படி முதலீடு செய்யணும் எங்க செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வந்து தன்னோட கணவர்கிட்டே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொடுத்தாலுமே வந்து பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய பினான்சியல் லிட்ரஸி அப்படின்றது பல பெண்களுக்கு இல்லாத சூழ்நிலை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை மட்டுமே நிர்வகிக்க தெரிஞ்ச நீங்க ஏன் பெரிய அளவில் உங்களால ஒரு முடிவெடுக்க முடியல அந்த அதிகாரம் வேற யாருக்கிட்டையாவது ஏன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றது இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்களே. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம். ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு. அப்புறம் பாரு, நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: நம்மளுடைய குறைகளை எண்ணி கண்ணீர் விடுறதை விட நம்மளுடைய மன உறுதியை ஆயுத்தமாக்கி அதுல சாதிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த உலகமே நம்மளை வந்து கண்டு வியக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாத்தையும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பல பெண்கள் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. நம்ம இந்தியாவில ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து சீதல் தேவி அப்படின்ற ஒரு பெண். இவங்க உடல் ரீதியான பல தடைகளை தாண்டி அசாத்தியமான மன உறுதியால மிகப்பெரிய சாதனை எல்லாத்தையுமே வந்து தகர்த்தெறிஞ்சு ஒரு சாதனை பெண்மணியா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு 2 கைகளுமே இல்ல, கால்கள் மட்டும்தான் இருக்க ஆரம்பிக்குது. அவங்க கைகள் இல்லாத நேரத்திலையும் வில்வித்தைய வந்து அவங்க வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கால்களை கொண்டே அவங்க வந்து வில்வித்தைய வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வில்வித்தையில உலகத்தர வாய்ந்த சாதனைகளை படைச்சு பாராலிம்பிக்ஸ் போட்டியின் மூலமா இந்தியாவில ஒரு நட்சத்திரமா திகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வில்வித்தை போட்டிகள்ல அவங்களுடைய கால்களை பயன்படுத்தி அம்புகளை எய்து சர்வதேச அளவுல பதக்கங்களை வென்றிருக்கக்கூடியவங்க கிடையாது. நம்மளுடைய திறமையை நாமளே கண்டுபிடிக்கிறப்போ அந்த திறமை வெளிப்பட ஆரம்பிக்கும் எல்லாரும் முன்னாடியும். அப்போ நாம யாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த சாதனை மூலமா நமக்கு பரிசுகள் அப்படின்றதா கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன பரிசை வாங்கியிருக்காங்க சீதல் தேவி. ஸோ இது இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா பெண்களும் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா பிறவியிலிருந்தே அவங்களுக்கு வந்து போக்குவரம் மேலேயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு இருக்க ஆரம்பிச்சது. கை கால்கள் இல்லாத குறைபாடு இருந்தாலுமே அதை ஒரு தடையா அவங்க கருதாம போராடி உலக அரங்கில இந்தியாவோட பெருமையை வந்து உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உடல் ஊனம் அப்படின்றது வந்து ஒரு தடை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது, அது ஒரு சவால் மட்டும்தான் அப்படின்றத சீதல் தேவி வந்து நிரூபிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கைகள் இல்லாம கூட நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றத சீதல் தேவி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே பல தடைகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த தடைகளை தாண்டி வரதுக்கு உங்களுடைய திறமையால முன்னாடி வர முடியும் அப்படின்னா பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய திறமைகளை அந்த திறமைகள் மூலமா நீங்க வெளிவர ஆரம்பிக்கலாம். நீங்க யாரு அப்படின்றது இந்த உலகுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். சோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் சுகாதாரமாக இருக்கிறதுக்கான ஆரோக்கியமான வழிமுறைகள் எல்லாத்தையும் நான் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அடுத்ததாக என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை அப்படின்றது ஒரு போதை அப்படின்னு இப்போது ரீசெண்ட் டைமில் வெளியிட்டு இருந்த ஒரு ஆய்வு குறிப்பில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சர்க்கரை அப்படின்றது வந்து ஒரு வகையான போதைப் பொருள் மாதிரி தானாம். நீங்க எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா வந்து மறுபடியும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கொடுக்க ஆரம்பிக்குமா அந்த சர்க்கரையை சாப்பிடும் போது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருமே சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த சர்க்கரை டப்பா கிச்சன்ல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா போய் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் நல்லா இருக்கே எடுத்து சாப்பிடலாமே அப்படின்னு சாப்பிட்ட பழக்கம் இருக்கும். இது எனக்கு சின்ன வயசுல இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இதெல்லாமே எடுத்து சாப்பிட்ட பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் இருந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி வந்து இன்சுலினை தடை பண்றதுக்கு இந்த சர்க்கரை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்குன்னு சொல்றாங்க. அதிக சர்க்கரை சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா கணையம் அதிகமா வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இதனாலதான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அதாவது டைப் 2 சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இனிப்பு அப்படின்றத அதிகமா சாப்பிட்டுட்டு இருப்போம். அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு சுகர் அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். சோ கணையம் அதிகமா செயல்படாததுனால இன்சுலின் தடைபட ஆரம்பிக்குது. இதனாலதான் நமக்கு வந்து சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சர்க்கரையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நாம வாங்கக்கூடிய பிஸ்கட் பிரெட் ஏன் நம்ம கெச்சப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கெச்சப் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதுல கூட அதிகப்படியான சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்போது அந்த பொருள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்னென்ன நியூட்ரிஷன் இருக்கு, என்னென்ன சுகர் சால்ட் இதெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்து வாங்கணும் அப்படின்போது நமக்கு அந்த ஃபுட்ல எது எதெல்லாம் எடுத்துக்கணும் எது எதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டியூஸ்பூன் உப்பு தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணுமா. அதுதான் மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா நாம அதை விட அதிகமா வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதய நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது, ரத்த அழுத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சோ உப்பு அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு டியூஸ்பூன் அளவுக்கு தான் வந்து உப்பு அப்படின்றது எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அதை தாண்டி எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பல பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றதையும் டாக்டர்கள் சொல்றாங்க. அதையும் தாண்டி அதிக உப்புகளை சாப்பிடும் போது உடம்புல தண்ணீர் தேங்க ஆரம்பிக்குமா. இதனால காலையில எழுந்ததும் முகம் வீக்கமா இருக்கிற மாதிரி கை கால்கள் வீக்கம் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நீங்க உப்பு அதிகப்படியானதா எடுத்துக்கும் போதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உப்பு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ற ராஜ்குமார் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிளகு சீரகம் எலுமிச்சை இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறது மூலியமா வந்து சுயம் வந்து நீங்க உப்புக்கு ஈக்குவலா உங்களால கொண்டு வர முடியும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சர்க்கரைக்கு என்ன ராஜ்குமார் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நான் வந்து அடுத்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். சோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக இரண்டு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரலே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதி அடுத்ததா ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் வந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்ஷாக்கா தான் வந்து பேச போறாங்க. வர்ஷாக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உமன் ஆண்டர்பிரனரா நம்ம சேலம்ல இருக்காங்க. நிறைய ஒர்க் ஷாப் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா ஃபன்னான ஆக்டிவிட்டி மூலியமா ஒரு பிசினஸ் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாக்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வர்ஷாக்கா. சோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து தொடர்ந்து பேச போறோம். வர்ஷாக்கா, பொதுவாகவே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல எடுத்துப்போம் அப்படின்னா, அவங்க வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மேரேஜ், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒர்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்போது, ஒரு பொண்ணு கையில் வந்து ஒரு 10 ரூபாய் காசு இருக்கு அப்படின்போது, அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. ஸோ இது எப்படி இருக்கு? இதுவே ஒரு பொண்ணு நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்?
6: எனக்குமே வந்து ஒரு பொண்ணு இண்டிபெண்டா இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் இந்த காலகட்டத்துல வந்து கண்டிப்பா இண்டிபெண்டா இருக்கணும். நம்மளுக்கு வேண்டிய விஷயத்த நம்மளே பண்ணக்கூடிய, யாருக்கிட்டையும் போய் கேட்க கூடாது. அந்த ஒரு இதுல இருக்கிறது வந்து அது ஒரு, அதுதான் ரியல் ஹாப்பினஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்பாங்க. மணி இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது இருந்தாதான் சந்தோஷமே. ஸோ அதனால அது கண்டிப்பா ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பிடிச்சதோ எதனாலும் சூஸ் பண்ணி பண்றது பெட்டர்.
5: பெண்களுக்கு ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது நிதி சுதந்திரம் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, பெண்கள் அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறதா இருக்கட்டும், அவங்கள அடுத்தடுத்து முன்னேற்றிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றத வர்ஷாக்கா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வர்ஷாக்கா, இப்போ ஃபினான்சியலா இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் தான். நிறைய பேருக்கு படிக்கணும்ன்ற ஆசைகள் இருந்திருக்கும், ஆனா அதுலயுமே சவால்கள் அப்படின்னு இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த நேரத்துல வந்து ஃபேமிலி ப்ரெஷர்னால மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு அந்த டிகிரியில பாதியிலே இருக்கும்போது மேரேஜ் அப்படின்னு இருக்கும். அடுத்தடுத்து படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களால படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு போது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு போது எஜுகேஷன் தான் வந்து ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமா நீங்க பாக்குறீங்க?
6: ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து பிளெஸ்டா, நல்ல டீச்சர்ஸ், நல்ல என்வாயன்மெண்ட் கிடைச்சது. அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே அப்படி கிடைக்காது, பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளாம் அமைச்சுக்கணும், அதாவது நம்மளுக்கு சுத்தி இருக்கவங்களும் சரி, ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து அமைச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு வே பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நான் பாக்குறேன்.
5: எஜுகேஷன் அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த எஜுகேஷன் கிடைச்சது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த எஜுகேஷன் மூலமா தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்றதையும் அக்கா வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க நேர்களே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு.
2: டெக் குரு
3: லேசா லேசா
1: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இறுதி பகுதியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வர்ஷாக்கா வேற நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நிகழ்ச்சியை நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட வந்து வர்ஷாக்கா தான் இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. ஒரு உமன் ஆண்டர்பிரினரா நம்ம சேலம்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வர்ஷாக்கா கிட்ட தான் நம்ம தொடர்ந்து பேச போறோம். வர்ஷாக்கா, இப்போ எல்லாருக்குள்ளயுமே வந்து ட்ரீம் அப்படின்னு அதிகமா இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு பல ஏகப்பட்ட எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. நீங்க வந்து லேர்னிங் நிறைய கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. ஸோ அதை கத்துக்கிட்டதுனாலதான் அந்த ட்ரீம் வந்து இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அது வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்க அந்த ட்ரீமை வந்து யார்ட்டையாவது சொல்லியிருப்பீங்க இல்லையா, அது நான் பண்ண போறேன் அடுத்தது, இதுக்கு என்ன ஐடியா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க, அதுக்கான சப்போர்ட் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ யாரு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்தது?
5: எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணேன், ஃபேமிலி கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் அவங்க அவங்க கமிட்மெண்ட்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க, பட் ஸ்டில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே வந்து நீ இதை ஸ்டார்ட் பண்ண, சேலம்ல இந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு ரொம்ப வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. அதோட என்னோட பேக் போனே ஃபேமிலி தான், பேரண்ட்ஸ் சைடு தான் வந்து நீ ஸ்டார்ட் பண்ணு, பிரச்சனை இல்ல, நாங்க சப்போர்ட் பண்றோம், எல்லா லீட்ஸுமே அப்பாவும் பிசினஸ்ல இருக்கனால நான் எல்லாமே வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னாங்க. அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண மேரேஜ் முடிஞ்சது. இன்லாஸ் வீட்ல அதோட பெரிய சப்போர்ட் எனக்கு, என் மதர் இன்லாலாம் லிட்டரலா ஐடியாஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, நீ பண்ணு, இது பண்ணு, அது பண்ணுமா அப்படின்ட்டு. ஏன்னா ரெண்டு இடத்துலயும் சப்போர்ட் இருந்தாதான் என்னால வெளியே வந்து பண்ண முடியும். சோ ஏன்னா வெளியே போய் பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்க, அதனால அந்த சப்போர்ட் இருக்கனாலதான் என்னால இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது.
4: இப்போ அதான் இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும், ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும், அந்த சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் இன்னுமே நிறைய பேருக்கு அந்த சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கல அப்படின்னும் போது, ஸோ அவங்க நிறையா இன்னுமே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அந்த சப்போர்ட் அப்படின்றது ஒரு உமனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்?
5: ஒரு விமனை தாண்டிங்கிறதோட ஒரு பிஸ்னஸ்ல ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும், அதை ஃபேமிலியும் புரிஞ்சுக்கணும், அவங்களும் புரிஞ்சுக்கணும். எடுத்தோன்னே சக்சஸ் அப்படி வந்து யாருக்குமே நடக்காது. ஸோ அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராப்பரா ஒரு இதை கத்துக்கிட்டு நம்ம அதுலயே போய் ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். பட் ஸ்டில் வெயிட் பண்ணணும், ஃபேமிலியா இருந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணி அவங்களே அவங்களே வந்து நம்பணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
4: பெண்கள் நீங்க பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கு, நீங்க அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு போது, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்ப ஆரம்பிங்க, உங்களுடைய ஃபேமிலி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றத வர்ஷாக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்பிக்கை அப்படின்றது நம்ம மேல நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம கூட இருக்கவங்க இவங்க கரெக்டா தான் பண்றாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம கூட வர்ஷாக்கா எல்லாம் பேசியிருந்தாங்க, அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தாங்க, அது எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். நானும் இப்போ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து நான் இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.
6: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் என்னுடன் டெக் குரு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க மக்களை. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே தாறுமாறா இருக்கும். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சி ஃபுல்லா கேளுங்க. பொதுவாகவே இந்த டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு உங்க போன்ல ஸ்மார்ட் போன்ல என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் உங்க காதோட எடுத்துட்டு வந்து சேர்த்துறதும் அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டு, அதுக்கப்புறம் புது கேஜெட்டு, இந்த மாதிரி ஏதாவது புது புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் சேஃபாக இருக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என் கூட கேட்க போறீங்க. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் ஒரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக ஆரம்பத்தில் ஒரு சமையான விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சமையான ஏஐ வெப்சைட் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த ஏஐ வெப்சைட் வச்சு நாங்க என்ன திவாகர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு போட்டோ எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏஐ வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா PicTools.ai PicTools.ai அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்ல அப்படி என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல நம்மளால மேஜரா இமேஜ் தான் எடிட் பண்ண முடியும். இதுல வீடியோ எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த இமேஜ் எடிட்டிங்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு போட்டோ வந்து எடுத்து இதுல அப்லோட் பண்ண சொல்லும். எந்த இமேஜை நீங்க எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட போட்டோவும் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதுல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமா, இல்ல நம்ம ட்ரெஸ்ஸை மாத்தணுமா, இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஆட் பண்ணணுமா, இல்ல இந்த இமேஜோட ஸ்டைலையே மாத்தணுமா, கிப்லி ஸ்டைல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுலாம் அந்த மாதிரி மாத்தணுமா அப்படிங்கிற மாதிரி பல ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம இதுலயே வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயே டூல்ஸ் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஏஐ போட்டோ ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த ஏஐ போட்டோ ஃபில்டர்ஸை நீங்க தொட்டிங்க அப்படின்னா இதுலயே நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட தலைமுடியை சேஞ்ச் பண்ற மாதிரி, அந்த கலரை சேஞ்ச் பண்ற மாதிரி உங்களால பண்ணிக்க முடியும். இதை தாண்டி இதுல வந்து ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டரும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருக்கீங்களே, ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி உங்களால ஒரு ஹை குவாலிட்டி இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஒரே ஒரு வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போன உடனே உங்களுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா போட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த போட்டோ மட்டும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நீங்க டெக்ஸ்ட் கொடுக்கறது மூலியமாகவும் உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். அது ஒரு ஈஸியான விஷயமாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த வெப்சைட் ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒருத்தங்கிட்ட போட்டோ எடிட்டிங்க்கு சாஃப்ட்வேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் போதுமானது. நீங்கள் இதில் ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட பெயர் PicTools.ai. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வெப்சைட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட் பற்றி சொன்னேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: அப்படிங்கிற இந்த ஈவென்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

நம்ம எவ்வளோதான் பெரியவங்களானாலும் நம்ம வீட்டில் எப்பயுமே நம்மளை வந்து சின்ன குழந்தையை தான் பார்ப்பாங்க. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி கேட்டுட்ருக்கீங்க. நான் தொகுப்பாளர் திவாகர். இன்றைக்கி சர்வதேச குடும்ப தினம். குடும்ப தினமா கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. குடும்பத்துக்காக தினம் கொண்டாடுவாங்களா, குடும்பத்துக்காக ஒரு தினம் இருக்கா அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. முதல்ல இந்த குடும்ப தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், May 15 இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டேவாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சர்வதேச குடும்ப தினம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையால் 1993 அறிவிக்கப்பட்ட இந்த நாள், 1995 இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுறதுக்கான

0: முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்போ வளர்ந்துகிட்டு இருக்க இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நின்று பேசிட்டு போகிறதில்ல. எல்லாரோட வீட்டுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது. ஏதாவது பேசணும், எதை பற்றியாவது சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக போடுறது. காய்கறி வாங்கிட்டு வரணும், மளிகை சாமானை வாங்கிட்டு வரணும்னா கூட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக தான் போடுறது. இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே முகம் கொடுத்து ஒழுங்காக பேசுறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணுறதுக்காகவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச முதல் சப்போர்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பமாக தான் இருக்கும். குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட முதல் பள்ளிக்கூடம். அங்கே தான் நம்ம அன்பு, மரியாதை, ஒத்துழைப்பு போன்ற முக்கியமான பண்புகளை நம்ம வந்து கற்றுக்கிறோம். அங்கேருந்து தான் அந்த மாதிரியான பண்புகளை நம்ம கடைபிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு குடும்பம் மூலமாக தான் கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படிங்கிற பல விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு பரிமாறப்படுகிறது. நாம் யார் அப்படிங்கிற இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக குடும்பம் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளில் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளை எப்படி வந்து நம்ம சொல்லி அறிமுகப்படுத்துவோன்னா, இவரோட பையன், இவரோட பேரன், இவரோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளே நாமளே அறிமுகப்படுத்திப்போம். நம்மளை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துறதுலேருந்து நமக்கு எப்பயுமே ஒத்துழைப்பாக இருக்கிறது நம்ம குடும்பம்தான். சுயநலமாக இருக்கிற இந்த உலகத்தில் நமக்காக உழைப்பதும் நம் குடும்பம்தான். நமக்கு ஒரு வெற்றியின் போது கை கொடுப்பதும், நமக்கு ஒரு தோல்வி வரும்போது கட்டி இணைச்சி ஆறுதல் சொல்கிறதும் நம் குடும்பம்தான். அனைவருக்கும் சர்வதேச குடும்ப தின நல்வாழ்த்துக்கள்.
1: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பே சிவம்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட இப்போதான் ஒரு சாமையான ஒரு விஷயம் சொன்னேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியில் நீங்கள் நிறையா பாட்டு கேட்பீங்க. டெக் குரு நிகழ்ச்சின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எதனால் திவாகர் உங்களுக்கு உதவியாக இருக்கும், எப்படி அது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர Top 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும், எந்த பாட்டுக்கு எந்த நான் ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அதனால் பாடலோட கருத்துக்கள் எதாக இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அந்த கருத்துக்களை எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்பணும். நீங்கள் உங்கள் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கு வார இறுதியில் வர Top 10 மியூசிக்கில் இது எல்லாத்தையுமே, அதாவது எந்த ஊர்லேருந்து எந்த நான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறது வசதியாக இருக்கும். அதனால் கருத்துக்கள் எதாவது இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு அசத்தலான ஒரு சமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். இது என்ன கேஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு தரமான ப்ளூடூத் நெக் பேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 900 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல ப்ளூடூத் நெக் பேண்டு தான் இது. இதோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா போட் நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய ராக்கர்ஸ் 235 Pro அப்படிங்கிறது அதோட பேர். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான யூனிக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இயர்பட்ஸ்லாம் வந்திருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்டு கீழே இருக்க ஒயர் வந்து சீக்கிரமாக நிறைய ஹெட்ஃபோனில் பிஞ்சிடும், ஆனால் அதில் சீக்கிரமாக பிய்யாத மாதிரி அதுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிற நெக் கழுத்தில் போடுற அந்த நெக் பேண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பரான ரப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. பட்டன்ஸும் சைடில் நல்லா பெருசு பெருசாக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கழுத்தில் போட்டுட்டு இருக்கப்ப பட்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் பட்டனை தூக்கி பார்த்து அழுத்த வேண்டியது இருக்காது. நீங்கள் தொட்டிங்கனாலே உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 20 மணி நேரம் வரைக்கும் ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே 10 மணி நேரம் வரைக்கும் ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேக்னெட்டிக் இயர்பட்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் அலர்ட் கொடுக்கும். நீங்கள் காலில் போட்டிருந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வைப்ரேட் ஆகும். அதனால் உங்களுக்கு எதாவது கால் வருது அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இது நீங்கள் டூயல் பேரும் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் IPX5 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் நெக் பேண்டை வச்சு உங்களால் கூகுள் அசிஸ்டண்ட்டையும் சிரியையும் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான நெக் பேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு 1000 ரூபா பட்ஜெட்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போட் ராக்கர்ஸ் 235 Pro அப்படிங்கிறது அதோட பேர். இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு டைம் வந்து ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 899 ரூபாயாக இருக்குது. இப்போ நீங்கள் போட் ராக்கர்ஸோட ஒரு சூப்பரான ப்ளூடூத் நெக் பேண்ட் தான் கேட்டிங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிட்டு வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து துவாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து துவாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது எதை பத்தினது அப்படின்னு தெரியுமா? நீங்க யூபிஐ ஆப் யூஸ் பண்றீங்கன்னா அந்த யூபிஐ ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு சமையான அப்டேட் தான். யூபிஐ ஆப்ல அப்படி என்ன துவாக்கர் அப்டேட் சொல்ல போறீங்க அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கலாம். இப்ப நான் சொல்ல போறது, நீங்க ஒரு யூபிஐ ஆப்ல எப்படி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். யூபிஐ ஆப்பில் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி உங்களால் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். இப்போ பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களோட இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும், அமௌண்ட் அனுப்பணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டோ இல்லை அந்த பேங்கோட யூபிஐ ஐடி போட்டோ சம்திங் ஏதோ ஒரு ஆப்பில் இருந்தோ அப்படி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த ஒரே ஆப்பில் உங்களால் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணி வைக்கிறதுனால உங்களால் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒரே யூபிஐ ஆப்பில் லிங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி நான் இதுக்கு எடுத்திருக்க ஆப் வந்து கூகுள் பே அப்படிங்கிற ஆப் தான் எடுத்திருக்கேன். கூகுள் பேல எப்படி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே டாப் ரைட் கார்னரில் மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எந்த பேங்க் அப்படிங்கிறத அது செலக்ட் பண்ண சொல்லும். எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அங்கே செலக்ட் பண்ண சொல்லும். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் டைம் எடுத்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் போகும். அந்த மெசேஜ் போன உடனே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிடும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பரை நீங்கள் இந்த மொபைலில் வச்சுருக்கணும். இந்த மொபைலில் நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் ஆட் ஆகும். ஏன்னா அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பும். அந்த மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த நம்பர் வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் வச்சுக்கல, லிங்க் பண்ண அக்கௌண்ட்டோட நம்பரை நீங்கள் மொபைலில் வச்சுக்கல அப்படின்னா அது கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சில டைம் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை ஒரே ஃபோன்லேயே வச்சுருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி வச்சுட்டு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க் ஆட் ஆகிடும். ஒரே யூபிஐ ஆப்பில் நீங்கள் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸாக வச்சுக்கலாம். இதனால் உங்களால் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்பர் மக்களே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரையும் கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். அப்படியே நீங்க வந்து சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலோட கருத்துக்களும் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா அனுப்பலாம் மக்களே. பாடலோட கருத்துக்களா அது எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க கேக்குற பாட்டோட பெயர் மட்டும் டைப் பண்ணி உங்க பேரு உங்க ஊர் பேரோட சேர்த்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பணும். 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் நீங்க அனுப்புனீங்கன்னா போதும். வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெட்ஃபோனை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோன்லாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாததுனாலேயே சீக்கிரமாக அது ரிப்பேர் ஆகிடுது. அந்த மாதிரி ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது என்னன்னா, ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அப்படின்னு நம்ம ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் தான், அது அதை நம்ம வந்து மடித்து பேக்கெட் குள்ளலாம் வச்சுட்டு போக முடியாது. இப்போ பொதுவாகவே ஒயர்டு ஹெட்ஃபோன்லாம் வாங்க என்ன பண்ணுவோம், அதை நல்லா சுருட்டி பேக்கெட் உள்ள வச்சுப்போம், இல்லைனா அப்படியே தூக்கி பேக்கில் வச்சுப்போம், எங்கே வேணாலும் வச்சுருப்போம். இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பேக்கெட்குள்ளெல்லாம் வைக்க முடியாது. அப்படி நான் பேக்கெட்குள்ளே தான் வச்சுப்போவேன்னு சொல்லிட்டு யாரோ அடம் பிடிச்சி அதை அப்படியே சுருட்டி பேக்கெட்குள்ளே வைக்காதீங்க, அதனால் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒயர்டு ஹெட்ஃபோனையும் யூஸ் பண்ணாலும் அதை ப்ராப்பராக ரோல் பண்ணி சுற்றி அதுக்கப்புறம் அதை அழகாக வச்சு எடுத்துகிட்டு போங்க. அப்படியே கசக்கி தூக்கி போடுறதுனால அந்த ஒயர்லாம் ஜாயிண்ட் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும். அடுத்ததாக ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் நாம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த சார்ஜ் போடுற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அதை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டீங்கன்னா டஸ்ட்டு சேர்ந்துடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சார்ஜ் போடுறப்ப சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜ் சரியாக ஏறாது. இதனால் அந்த நெக் பேண்டில் இருக்க பேட்டரியும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்பப்போ அந்த சார்ஜ் போடுற போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டன்ஸ், நிறையா ப்ளூடூத் நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய பட்டனாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நீங்கள் ப்ளூடூத் நெக் பேண்டை காதில் போடுறப்ப கழுத்தில் மாட்டுறப்ப அந்த பட்டன் நல்லா வெளியே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நிறைய தூசுகள் அந்த பட்டனில் வந்து சேர்ந்துடும். அந்த பட்டனுக்கு எஜ்ஜில் இருக்க அந்த தூசுகளையும் அப்பப்போ சுத்தம் பண்ணுங்க. கடைசியாக வந்தீங்கன்னா அந்த ஏர்பட்ஸ், ஏர்பட்ஸுக்குள்ளேயும் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும், தூசு சேர்ந்துருக்கும். அந்த ஏர்பட்ஸோட மேலே இருக்க அந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பட்ஸை லைட்டாக ஒரு துணி வச்சு மெதுவாக தொடங்கி, ஏன்னா அழுத்தி தொடச்சிங்கன்னா அந்த ஏர்பட்ஸில் இருக்க அந்த பேப்பரே கிழிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் அவ்வளோ அழுத்தி துடைக்காமல் லைட்டாக தொடச்சி அந்த டஸ்ட்லாம் எடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் பண்ணிங்கனாலே உங்கள் ஏர்பட்ஸ் ஆகட்டும், நெக் பேண்ட் ஆகட்டும், இல்லை ஒயர்டு ஹெட்ஃபோன் ஆகட்டும் நிறைய நாள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுனா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நமக்கு என்னதான் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாரும் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பத்து மேலே ஒரு தனி பாசமும் அன்பும் இருக்க தாங்க வந்து செய்யுது. இப்போ என்ன திடீர்னு குடும்பத்து மேலே பாசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு May 15 உலக குடும்ப தினம், அதாவது வேர்ல்டு ஃபேமிலி டே. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபேமிலி டே தின வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு இதை வச்சு தான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்கள் ரெகுலராக ஃபேமிலியோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அதாவது வெளியே போகிறது, டூர் போகிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி டைம்லாம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஸோ இதை வச்சு தான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன அப்படின்னா, அதாவது உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுலேயே உங்களால் மறக்க முடியாமல் இருக்கிற ஒரு மெமரினா எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787770108 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணதிலே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு மெமரினா ஏன் சொல்வீங்க, எதை சொல்வீங்க அப்படின்றதா இன்னைக்கான கேள்வியாக வந்துருக்கு. நீங்களும் என்னென்ன விஷயங்கள்ல சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளா, செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்படி இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளா, செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நம்ம சேலம்ல இன்னைக்கு காலையிலிருந்து மழை லைட்டா வந்து வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சிருக்கு, நிறைய இடங்கள்ல மழை வர மாதிரியும் இருக்கு, மழை வராத மாதிரியும் இருக்கு. வானிலை மையமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில நாட்கள்ல சேலத்தை தாண்டி ஒரு சில இடங்கள்லயுமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி வானிலை மையம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு லைட்டா சில்லுன்னு கிளைமேட்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்க ஏரியால மழைலாம் வந்து பெஞ்சிருக்கா, உங்க ஏரியால கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்க மழை வர டைம்ல வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம சூர்யா சார் இருக்கார்ல, அவரோட கருப்பு படம் நேத்து ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, ஆனா கொஞ்சம் டிலே ஆகி ஒரு சில ப்ராப்ளம்னால டிலே ஆகி அவரோட படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அவரோட ஃபேன்ஸ் பயங்கரமா அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ட்ரெண்டிங்கே நாங்க தான் அப்படின்ற மாதிரி கருப்பு படம் பயங்கர ட்ரெண்டிங்ல வந்து இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து படம் வேற லெவலுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸ்ல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டர்ல படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா சோனா எஃப்எம்ல சினி சினி சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நீங்க நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களாம் ரெகுலரா வந்து கேட்கலாம். கேட்டுட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 அந்த கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

நம்ம எவ்வளோதான் பெரியவங்களானாலும் நம்ம வீட்டில் எப்பயுமே நம்மளை வந்து சின்ன குழந்தைய தான் பார்ப்பாங்க. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி கேட்டுட்ருக்கீங்க. நான் தொகுப்பாளர் திவாகர். இன்னைக்கு சர்வதேச குடும்ப தினம். குடும்ப தினமா? கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. குடும்பத்துக்காக தினம் கொண்டாடுவாங்களா? குடும்பத்துக்காக ஒரு தினம் இருக்கா அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. முதல்ல இந்த குடும்ப தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், May 15 இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டேவாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சர்வதேச குடும்ப தினம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையால் 1993 அறிவிக்கப்பட்ட இந்த நாள், 1995 இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்போ வளர்ந்துகிட்டு இருக்க இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நின்று பேசிட்டு போகிறதில்ல. எல்லாரோட வீட்டுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது. ஏதாவது பேசணும், எதை பற்றியாவது சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக போடுறது. காய்கறி வாங்கிட்டு வரணும், மளிகை சாமானை வாங்கிட்டு வரணும்னா கூட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக தான் போடுறது. இப்போ எல்லாம் அந்தளவுக்கு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே முகம் கொடுத்து ஒழுங்காக பேசுகிறோம்.

இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணுறதுக்காகவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச முதல் சப்போர்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பமாக தான் இருக்கும். குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட முதல் பள்ளிக்கூடம். அங்கே தான் நம்ம அன்பு, மரியாதை, ஒத்துழைப்பு போன்ற முக்கியமான பண்புகளை நம்ம வந்து கற்றுக்கிறோம். அங்கேருந்து தான் அந்த மாதிரியான பண்புகளை நம்ம கடைபிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு குடும்பம் மூலமாக தான் கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படிங்கிற பல விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு பரிமாறப்படுகிறது. நாம் யார் அப்படிங்கிற இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக குடும்பம் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்மள நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளை எப்படி வந்து நம்ம சொல்லி அறிமுகப்படுத்துவோன்னா, இவரோட பையன், இவரோட பேரன், இவரோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை நாமளே அறிமுகப்படுத்திப்போம். நம்மளை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துறதுலேருந்து நமக்கு எப்பயுமே ஒத்துழைப்பாக இருக்கிறது நம்ம குடும்பம்தான். சுயநலமாக இருக்கிற இந்த உலகத்தில் நமக்காக உழைப்பதும் நம் குடும்பம்தான். நமக்கு ஒரு வெற்றியின் போது கை கொடுப்பதும், நமக்கு ஒரு தோல்வி வரும்போது கட்டி இணைச்சி ஆறுதல் சொல்கிறதும் நம் குடும்பம்தான். அனைவருக்கும் சர்வதேச குடும்ப தின நல்வாழ்த்துக்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: என்ன மச்சான், பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க?
3: அதுவாடா, இவ்வளவு நாள் உருப்படாமே இருந்துட்டோம், இனிமேட்டுக்காவது ஏதாவது வேலை செஞ்சு உருப்படலாமே யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: சரி, இப்ப என்ன பண்ண போற?
3: அதான் மச்சான், டீ கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். நீ வரியா?
4: நான் என் ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன்.
3: என்னடா டே? சரி மச்சான், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசலான் இருக்கேன். அதுக்காக வரியா?
4: ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன் மச்சான்.
3: ஏய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு
4: இருக்க? அட, ஆமா மச்சான், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்னு ஆரம்பிச்சு பல அடிகள் வாங்கியிருப்பான், அதனால அவன்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். மறக்க முடியாம இருக்கிற மறக்க முடியாம இருக்கிற எனக்குமே சூப்பர் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ருக்மணி பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னன்னா, அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க கூட பிறந்தவங்க 7 பேராம், அந்த ஆடி 18 ஆடிப்பெருக்கு திருவிழாலாம் போடுவாங்களே நம்ம சேலம் சைடில், செம்ம ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவலு. ஸோ அப்படி திருவிழாலாம் போடும் போது மேட்டூர் 14 கண் பாலம் இருக்குல்ல, 16 கண் பாலம் அங்கெல்லாம் வந்து போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுவாங்களா. அந்த அப்படி திருவிழா டைமில் அந்த வழி நடுக கடையெல்லாம் வந்து போட்டிருப்பாங்களாம், இந்த விளையல் கடை, கலர் கலர் கண்ணாடி கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்களாம். ஸோ அந்த திருவிழாக்கெல்லாம் போயிட்டு ஃபேமிலியோட அழகான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ருக்மணி பாட்டி அவங்க ஃபேமிலியோட இருந்த அந்த பெஸ்டான மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ருக்மணி பாட்டி மாதிரியே நீங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்களும் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பசங்கனா இப்படி தான் பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே நல்ல பசங்க இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டாக கேட்டாங்க. ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசத்தில் மனோரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆறு வந்து இருந்திருக்கு. அந்த ஆற்றை 39 நாட்களில் 500 கிலோ குப்பைகளை அந்த ஆற்றுலேருந்து எடுத்துருக்காங்க. இதை யார் தெரியுமா பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயத்த? அங்கே இருக்கிற ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 வயசான ஒரு யங்ஸ்டரோட டீம் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ நிஜமாலுமே சூப்பரான ஒரு விஷயம் இல்லை, இந்த மாதிரியே ரொம்ப பொறுப்பான யங்ஸ்டராக இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம்ம பேச போகிறலாம் போயிட்டுருக்கு. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி உலக குடும்ப தினம், வேர்ல்டு ஃபேமிலி டே. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கள, அப்படி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு மறக்க முடியாமல் இருக்கிற ஒரு மூமெண்ட்டு, மறக்க முடியாமல் இருக்கிற ஒரு மெமரிஸ்னால் எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும், அதாவது உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுலேயே பெஸ்ட்டாக இருக்கிற மெமரிஸை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறையாமல் கால் பண்ணி சொல்லுங்கள். அட அட அட, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான்ப்பா வெய்ய காலத்தில் கூட மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடந்து சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி செம்ம பேசு பொருளாக போயிட்டு. ஸோ நடந்தது என்ன அப்படின்றத நாம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். என்ன இருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பயணி ட்ரெயினில் ஒரு பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன இருக்கு, அவர் கையில் போட்டுட்டு இருந்த தங்க மோதிரம் தவறுதலாக மிஸ் பண்ணிட்டார், அதை வந்து தொலைச்சிட்டாரு. அவரும் தேடி பார்த்துருக்காரு அந்த ட்ரெயினில், அவர் உட்கார்ந்த இடத்துல, அவர் நடந்த இடத்துலாம் தேடி பார்த்துருக்காரு. ஆனால் அவர் கண்ணுக்கு அந்த தங்க மோதிரம் கிடைக்கவே இல்லைங்க. தங்க வைக்கிற வேலைக்கு மனுஷன் எப்படியா டிசிஷன் எடுப்பார் அப்படின்ற மாதிரி என்ன நினச்சிருக்காரு, சரி நம்ம இவ்வளோ நேரம் தேடிட்டோம், தங்க மோதிரம் கிடைக்கவே இல்லை, அதனால் நம்ம அப்படியே விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்க மோதிரத்தை அப்படியே வந்து விட்டுட்டார். அதுக்கப்புறமா அவர் இறங்கினதுக்கப்புறம் ட்ரெயின் ஒரு இடத்துல போய் நிற்கும்ல. ஸோ அந்த டைமில் அந்த ட்ரெயினில் வேலை செய்கிற ஊழியர்கள்லாம் வந்து ட்ரெயின்லாம் க்ளீன் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, ட்ரெயினை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போது அவர் கண்ணில், அதாவது அந்த ஊழியர் கண்ணில் அந்த தங்க மோதிரம் சிக்கியிருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மோதிரம் யார், இங்கே யார் இருந்தாங்க அப்படின்ற டீட்டெயிலை கண்டுபிடிச்சி அவருக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள் உங்கள் மோதிரம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை அவர்கிட்டே கொடுத்துட்டாரு. வா, என்ன மனசு சார், இந்த மனசு தான் சார் கடவுள், உங்களால் தான் வெயில் காலத்தில் கூட மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்தாருல அந்த ஒரு ரயில்வேயில் வேலை பார்க்குற ஊழியர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் அவ்வளோ பாராட்டுகள்லாம் கிடச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பப்போ நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது கண்டிப்பாக நான் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
3: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறையா சோஷியல் மீடியாவில் நடந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசினோம். இப்போது இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராம்கிஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை யூடியூப் சேனலை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம ராம்கி பிரதர் தாங்க. அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ அவரோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக வந்து இருக்கும். ஸோ இவரோட ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டைமே நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களோட ஜேர்னிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் எல்லாமே வந்துட்டு தனியாக தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். அதாவது ஷூட்டிங்கு, எடிட்டிங்கு, கண்டென்ட் மேக்கிங், ட்ராவலிங், ஃபீல்டு விசிட் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் தனியாக தான் மேக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. ஏன் ப்ரோ, நீங்கள் ஃப்ரீலான்ஸுக்கு அதாவது ட்ரை பண்ணலாம்ல? யாராவது ஆல் ரிக்ரூட் பண்ணி ஒர்க் பண்ணலாம்ல?
8: அதான் எடுக்கணும் பார்த்துட்டு இருக்கேன்.
7: ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, உங்களோட வீடியோஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கேன். அதில் ஒரு சில வீடியோஸ்லாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சில கிராமத்தில் ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கிராமத்தை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இந்த ஐடியாஸ் உங்களுக்கு எப்படி பிரதர் வந்துச்சு?
8: நம்ம மீடியாவில் ஆக்சுவலி வந்து இருந்திருக்கோம்ல, ஸோ அது வந்து எப்படி நான் இப்போ இருக்கும்போதே சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நியூஸ் நம்ம வந்து பார்க்கறது, ஓ இப்படியெல்லாம் வந்து இருக்குதா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த ஏஜ்லேயே. அப்பயே சரி, அப்போ உள்ளே போய் நம்ம போய் ரிசர்ச் பண்ணுவோமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதை கூட நீ வந்து அச்சியமாக வந்துருக்கு. நிறைய ஊர்கள் இன்னுமே தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த தென் மாவட்டங்களை பாத்தீங்கன்னா கதவே இல்லாத ஊர்கள்லாம் வந்து இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊர்ல வந்து ஒரு ஊர்ல கூட கதவே வந்து இருக்காது. அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, எங்களுடைய தெய்வம் வந்து இப்படி ஒண்ணு பண்ணிருக்காங்க, எங்களோட முன்னோர்கள் இப்படி வந்து இருந்தாங்க, நாங்க இப்ப வர வந்து கதவே இல்லாம தான் புது வீடு வந்து கட்டுறாங்க ப்ரோ. புது வீடு பாத்தீங்கன்னா வந்து 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய்க்குலாம் ஒரு வீடுலாம் வந்து பாத்தேன் அது கட்டிருக்காங்க. ஆனா ஒரு வீட்டுல கூட கதவே வந்து கிடையாது, நிலா வாசல் மட்டும்தான் வைப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாக்கு இருக்குல்ல, சாக்கு ஒரு இதை போட்டு அடைச்சிக்க வந்து வைப்பாங்க, ஆனா கதவு போட மாட்டாங்க. இப்போ இதே மாதிரி மகாராஷ்டிரால வந்து ஒரு ஊர் வந்து இருக்குது, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது நம்ம தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்துல ராமநாதபுரத்துல ஒரு ஊர் வந்து இருக்குது.
7: கேட்கும் போதே அவ்வளவு ஆச்சரியமா, என்னது இது இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரிதான் வந்து இருந்தது. ஸோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட சேனல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ப்ரோ எனக்குமே வந்து தெரியும், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலுமே கதவே இல்லாத மாநிலங்கள்லாம் இருக்கு அப்படின்றத. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ராம்கி ப்ரோவோட சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ப்ரோ. கண்டிப்பா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுங்க ப்ரோ. அதெல்லாம் கேட்கவே வந்து அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஃபேன் பேஸ் அப்படின்றது எகிரிடும் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த வித மாற்றமும் வந்து கிடையாது. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ராம்கி பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: பரதநாட்டியம்
1: தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான ராம் கி பிரதருமே அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம் கி ப்ரோ, நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது நீங்கள் வந்துட்டு இந்த கதவே இல்லாத ஊர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அதில் கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமாக வந்து இருந்தது. சூப்பர் ப்ரோ, இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் இன்னும் ரெகுலராக மேக் பண்ணி போடுங்க.
4: அப்படி இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்கள்லாம் ஒருத்தர் மட்டும்தான் சொல்லிட்டு வந்து வாழ்வாங்க. அப்படி எக்கச்சக்க ஊர்கள் வந்து இருக்குது
3: ப்ரோ. கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஊர்லேயே ஒருத்தர் தான் வாழ்வாங்களா?
4: ஒரு ஊர்லேயே ஒருத்தர் மட்டும் தான் வாழ்வாங்க. ஒரு பெண்ணும் ஒரு ஆண் மட்டும் வாழ்ற ஒரு ஊர் இருக்குது. இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐயா மட்டும் தான் வந்து வாழ்வார். இப்பெல்லாம் எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார இதெல்லாம் வந்து இருந்து கிராமங்கள்ல இங்கிட்ட வந்து தண்ணி வசதி எல்லாம் ரொம்ப வந்து கம்மி. இது கிடைக்கிறது பெரிய வந்து இதுதான் வந்து இருக்குது. தென்மா இதுல சொல்ற ராமநாதபுரம் அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல பொருளாதாரத்தை தேடி வெளியில போக வேண்டிய சூழல் இருக்கிறதுனால சொந்த ஊர்களை விட்டு எல்லாம் வெளில வந்து போறாங்கல்ல. அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது அந்த ஐயா அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து வெளில வந்து போயிடுறாங்க. என்னதான் போனாலும் நானுமே சென்னையில வேலை பார்த்து இருந்தாலும் என்னால வந்து பிறந்த ஊரை விட்டு இது விட்டு என்ன போக முடியல, நானாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மேல பிறந்த ஊரை விட்டு போக கூடாதுன்ற ஒரு அக்கறையில் இருக்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஊர்கள்லாம் வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க.
3: கண்டிப்பா ப்ரோ, உங்ககிட்ட பேச பேச நீங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்றீங்களா? எல்லாம் கேட்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வந்துருக்கு. நீங்க கூடிய சீக்கிரம் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு நாங்க இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ராம் கி ப்ரோ கிட்ட நான் என்ன பர்சனலா கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ அவரு வந்து ஊருக்கான ஒரு பேஜ் தான் வச்சிருக்காரு. அந்த ஊர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அந்த ஊரை சுத்தி இருக்கிற ஊருக்குள்ள என்னென்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் பயங்கர பேச பொருளா இருக்கு, தெரியாத விஷயங்களை வெளியே கொண்டு வந்தாருல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த நிறைய மக்கள்லாம் லைக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதனாலையும் இவரோட பேஜ் வந்து பயங்கர க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேமஸாக இருக்கோ அது மட்டும் இல்லாமல் அந்த லொக்காலிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் விஷயங்கள்லாம் எடுத்து போடுங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதை லைக் பண்ணி உங்களுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க. இதில் எந்த வித மாற்றுக்கருத்துமே இல்லை. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நாம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோசியல் மீடியா கிரியேட்டரான நம்ம ராம் கி பிரதர் இருக்காருல்ல, அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டாரு. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஃபேமிலி டே ஸ்பெஷலாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்களா? அப்படி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கிற மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க ஃபேமிலியில் அவங்கள பயங்கரமாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கள, மெமரபுளான டைம்ஸ் அதெல்லாம் வந்து அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டடாபாபை சொல்லிட்டு கிளம்புறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலமில் மழை வர மாதிரி இருக்குது, மழை வராத மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மழைலாம் பெய்தா இல்லையா அப்படின்றத. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து பத்திரமா சேஃபாக போயிட்டு வாங்க. நம்ம அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
1: கதை நேரம்.
2: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
3: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் ஞாயிற்றுக்கிழமைகளும் பெரிய நகரமும் அறையில் ஓர் இளைஞனும் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். நாகராஜ் அப்பதான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தான். 11:00. பொதுவாக அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே இந்த காலையில் நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது அபூர்வம் தான். அது எழுந்திருக்கிறதே கொஞ்சம் தாமதம். அப்புறம் குளிச்சுட்டு அப்படி போயிட்டு கடையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப வந்தால் இப்போ இவ்வளோ நேரம் ஆகிடுது. இது ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமுக்கு சாப்பிட்டுட்டு டைமுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். சரி, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, அப்படியே அறையிலேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான். இப்போ ஏதாவது அலுவல்னாலும் ஞாயிற்றுக்கிழமையில எந்த ஆஃபீஸ் இருக்குது, என்ன வேலைக்கு போய், பேங்கோடு இருக்க போகிறதில்ல, என்ன வேலை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாத்துக்கும் லீவு தான். அதனால் ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போகலாம், இல்லையா போய் நண்பர்களை பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான பர்ச்சேஸ் கடைங்களுக்கு வாங்க வேண்டியிருந்தால் ஏதாவது வாங்கலாம். எவ்வளோ தானே செய்ய முடியும், ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய முடியும், ஞாயிற்றுக்கிழமையில் ஓய்வு தான். அதனால் அந்த அறையிலேயே முடங்கி கிடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான வேலையாக தானே இருக்கும். அதாவது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம உட்காந்துக்கிறது ஒரு கனமான வேலை. அந்த மாதிரிதான் ஆகிப்போச்சு இன்னைக்கு. ஏன்னா முடிவெட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு நாகராஜ். அது போனா போயிட்டு வெட்டிக்கிட்டு வந்து மறுபடியும் குளிச்சுட்டு திரும்ப சாப்பிட போனா கிட்டத்தட்ட 12 ஆயிடும். அது இல்லாம முடிவெட்ட போற இடத்துல உடனே நம்ம வெட்டிக்க முடியாது. அங்க போய் ஒரு 4 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா அங்க நம்ம உட்காந்துருக்கணும். ஒரு ஆளுக்கு 20 நிமிஷமா அது ஆகாதா என்ன? அப்புறம் அது 1 மணி நேரம் உட்காந்துரும். அது முடிச்சுட்டு இங்கே வந்தால் குளிச்சுட்டு அது ஒரு போர் அடிக்கிற விஷயம். முடிவெட்ட போகிறது அப்படிங்கிறது போன உடனே பட்டுன்னு வேலை முடிஞ்சதுன்னா பரவாயில்ல. ஆனால் கெஸ் பண்ண முடியாது. போன உடனேயும் முடியலாம், இல்லை ஒரு 5 பேர்த்துக்கு அப்புறம் கூட வெட்ட வேண்டியிருக்கலாம்.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: நம்ம எவ்வளோதான் பெரியவங்களானாலும் நம்ம வீட்டில் எப்பயுமே நம்மளை வந்து சின்ன குழந்தைய தான் பார்ப்பாங்க. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி கேட்டுட்ருக்கீங்க. நான் தொகுப்பாளர் திவாகர். இன்னைக்கு சர்வதேச குடும்ப தினம். குடும்ப தினமா? கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. குடும்பத்துக்காக தினம் கொண்டாடுவாங்களா? குடும்பத்துக்காக ஒரு தினம் இருக்கா அப்படிங்கிறது உங்களெல்லாம் நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. முதல்ல இந்த குடும்ப தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், May 15 இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டேவாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சர்வதேச குடும்ப தினம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையால் 1993 அறிவிக்கப்பட்ட இந்த நாள், 1995 இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்போ வளர்ந்துகிட்டு இருக்க இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நின்று பேசிட்டு போகிறதில்ல. எல்லாரோட வீட்டுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது. ஏதாவது பேசணும், எதை பற்றியாவது சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக போடுறது. காய்கறி வாங்கிட்டு வரணும், மளிகை சாமானை வாங்கிட்டு வரணும்னா கூட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக தான் போடுறது. இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே முகம் கொடுத்து ஒழுங்காக பேசுகிறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணுறதுக்காகவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச முதல் சப்போர்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பமாக தான் இருக்கும். குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட முதல் பள்ளிக்கூடம். அங்கே தான் நம்ம அன்பு, மரியாதை, ஒத்துழைப்பு போன்ற முக்கியமான பண்புகளை நம்ம வந்து கற்றுக்கிறோம். அங்கேருந்து தான் அந்த மாதிரியான பண்புகளை நம்ம கடைபிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு குடும்பம் மூலமாக தான் கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படிங்கிற பல விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு பரிமாறப்படுகிறது. நாம் யார் அப்படிங்கிற இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக குடும்பம் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளை எப்படி வந்து நம்ம சொல்லி அறிமுகப்படுத்துவோன்னா, இவரோட பையன், இவரோட பேரன், இவரோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளே நாமளே அறிமுகப்படுத்திப்போம். நம்மளை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துறதுலேருந்து நமக்கு எப்பயுமே ஒத்துழைப்பாக இருக்கிறது நம்ம குடும்பம்தான். சுயநலமாக இருக்கிற இந்த உலகத்தில் நமக்காக உழைப்பதும் நம் குடும்பம்தான். நமக்கு ஒரு வெற்றியின் போது கை கொடுப்பதும், நமக்கு ஒரு தோல்வி வரும்போது கட்டி இணைச்சி ஆறுதல் சொல்கிறதும் நம்ம குடும்பம்தான். அனைவருக்கும் சர்வதேச குடும்ப தின நல்வாழ்த்து.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதுல எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: முடிவெற்றவர் வந்து தெரிஞ்சவங்கிறதுக்காக எல்லாம் அப்படி கூப்பிட மாட்டாரு. அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா அவரு கேட்பாரு, ஏங்க அவரு கொஞ்சம் வெட்டி விட்டுட்டுங்களா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு. அவரு ஒத்துக்கிட்டாருன்னா ஒரு வேலை இது கிடைக்கலாம். அப்படி யாரும் ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. பொதுவா முடிவெற்றவங்க யாரும் தானே வந்தா வரிசையில உட்காந்துட்டு அடுத்து அடுத்து அப்படியே வர வேண்டிய, எல்லாமே முக்கியமான ஆளுங்க தான், எல்லாம் ரெகுலர் கஸ்டமர் தான். யாருக்கு என்ன ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா அவரு அவ்வளவா அதுல முனைப்பு காட்டுறதில்ல, வரிசையா தான் கூப்பிடுவார். வந்து அப்படியே கட்டில படுத்தாச்சு. மறுபடியும் படுத்துட்டு அவருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு சிகரெட்டை குடிக்கலாம் அப்படின்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து வாயில அப்படி வச்சாரு. எங்க தீப்பெட்டி அப்படின்னு தேடி பார்த்தா காணும், சமையலறையில இருக்கு. அதுக்கு எழுந்து போகணுமே, செழுப்பாயிடுச்சு. ஓ, இதுக்கு எழுந்து போறாங்களா அப்படின்னு அப்படியே வாயில வச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டே இருக்கிறாரு சலிப்பா. ஓ, இதுக்கு எழுந்து போய் திரும்ப வந்து யாரால ஆவறது அப்படிங்கிற மாதிரி அப்படி படுத்துட்டு இருக்கும்போது தான் டொக் டொக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஓடி வாங்க உள்ள அப்படின்னு போய் திறக்கிற அப்படியே பார்த்தா அவனுடைய நண்பன் சாரங்கன் அப்படின்னு பேரு. வாடா வாடா சாரங்கா, வாவா, வருவேன்னு தெரியும், நான் மத்தியானத்துக்கு மேலே வருவோன்னு பார்த்தேன், நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் கூட ஒரு ஆள் வந்திருந்தானே, அவனை யாருன்னே தெரியல நாகராஜுக்கு. ஆனால் அவனே சாரங்கனே அறிமுகப்படுத்திச்சான், இவன் ரமணி என்னுடைய நண்பன், சும்மா கூட வந்தான், அப்புறம் உன்னை பார்க்கும்போது அவனை தனியாக நிறுத்திட்டு அவர் முடியும்னு கூப்பிட்டேன் வந்துட்டேன். ஏன் அதனால் என்ன, வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன, உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சான். கொஞ்சம் தண்ணி கொடுறா அப்படின்னு சாரங்கன் கேட்டான். போயிட்டு சமையல் அறையில் தண்ணி மொண்ட்டு வந்து கொடுத்த. அப்படியே குடித்த பிறகு என்ன சமையல் அறையெல்லாம் வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னான். என்ன, இவர் சமைக்கிறது கிடையாது நாகராஜ், கடையில் தான் சாப்பிட்டுக்கிறது. இவர் தங்கியிருக்கிற ரூமில் சமையல் அறையும் கிடையாது, அதனால் அது அடுத்த போர்ஷனில் இருக்கிற சமையல் ரூம். அது எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கப்பா ஹவுஸ் ஓனர், நான் தான் இந்த வீட்டுக்கெல்லாம் இப்போ பாதுகாப்பு அப்படின்னாரு. எல்லாருமே போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டான் சாரங்க. ஆ, எல்லாரும் தான் அப்படின்னு. அதான் முகம் மாட்டமா இருக்கு அப்படின்ட்டு சாரங்க சொன்ன உடனே இவரு கொஞ்சம் அது வரைக்கும் வாடாத முகம் கொஞ்சம் வாடிடுச்சு.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: என்ன காரணம் கொண்டு அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த வீட்டு ஓனர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு பொண்ணு, நல்ல ஒரு பருவ பெண், அது மேல நாகராஜுக்கு ஒரு சின்ன காதல் உண்டு. அதுக்கு தெரியாது, அது அந்த பொண்ணுக்கு தெரியாது. இவரா ஒரு கற்பனை, அது மேல ஒரு எண்ணம். அதனால அது வீட்டுல இருக்கிற நேரம்லாம் இவருக்கு ஒரு மகிழ்வான நேரம். அதை பாக்குறது, அதனுடைய அசைவுகளை கண்காணிக்கிறது, அந்த மாதிரி. இப்ப காதல்னா அப்படித்தானே, அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க நடக்கிறது நமக்கு பிடிக்கும், சிரிக்கிறது நம்மளுக்கு பிடிக்கும், அவங்க இறங்கி படியில இறங்கி ஓடுறது ஒடியாறது இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியலனா கூட நம்மளுக்கு பிடிக்கும், அதானே காதல் அப்படிங்கிறது. அது மாதிரி நாகராஜன் அப்படி இருந்தான். அத ஒரு நாள் தன்னுடைய நண்பன் சாரங்கன் கிட்ட பேச்சுக்கு பேச்சா சொல்லிட்டான், இந்த மாதிரிடா அந்த பொண்ணு மேல நான் ரொம்ப பிரியப்படுறேன், ஆனா அதுக்கு அது தெரியவே மாட்டேங்குது, எப்படி தெரிவிக்கிறதுனே ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி. சரி, இவனுக்கு தான் அது காதல், அவனுக்கு அது ஒரு செய்தி தானே, அவன் அதை மனசு வச்சுட்டு இப்ப அப்படி கேலியா சொல்றான், எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கிறதுனால வருத்தமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு உடனே, ஏன் நாம இவங்கிட்ட சொன்னோம், நம்ம எவ்வளவு உயர்வா அதை நினைச்சிட்டு இருக்கிறோம், அதை சாதாரணமா ஒரு கேலியா சொல்றனே அப்படின்னு கோபப்பட முடியல. ஏன்னா அப்படி சொல்லிட்ட, நான் உன்கிட்ட சொன்ன தப்பா போச்சு, அது மாதிரி எல்லாம் சொல்ல முடியல, ஏன்னா நண்பன். உடனே இவனும் ஒரு சிரிச்சு மழுப்பி ஒரு மாதிரி சமாளிச்சு, அது மனசு வருத்தத்தை காட்டிக்காத மாதிரி அப்படியே அதை கடந்து போயாச்சு. ஆனா சில நேரங்கள்ல கோபம் வரும், இந்த சாரங்கன் பண்றதெல்லாம், அதாவது தன்னுடைய உணர்வுகளை கேவலப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். அப்ப எல்லாம் அவனை இனிமேல் நட்பாக்கிக்கவே கூடாது, விலகிடணும், அவன் வந்து நம்மள ஒரு ஆளாவே மதிக்கல, அல்லது நம்முடைய குணாதிசயங்கள் இவனுக்கு சீப்பா தெரியுது, இவன் நம்மளுக்கு சரியான ஆள் இல்லைன்னு எல்லாம் தோணும். ஆனால் அவனை விட்டாலும் ஆள் கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரு லீவ் நாள்ல அல்லது தனியா எங்கேயாவது போக வேண்டியிருந்தா ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னா அவன் தான், அவன் தான் கூட வருவான், கூட்டிட்டு போவான். அதனால அந்த சின்ன சின்ன தன்மான பிரச்சனைகளை பொறுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு, அப்படிதான் பொறுத்துக்கிட்டும் இருக்கான். அடுத்து சாரங்கன் சொன்னான், என்ன பண்றதா உத்தேசம் இன்னைக்கு, வீட்டுல தானா அப்படின்னா, யாரு போகணும், அப்ப நீ தான் பிளான் வச்சிருப்பிய சொல்லு அப்படின்னா நாகராஜ். சரி, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம ரேஸ் கிளப் போகலாம் அப்படின்னா, ரேஸ் கிளப் அப்படிங்கிறது இந்த குதிரை பந்தயம் நடக்கிற இடம் தான் ரேஸ் கிளப். சரி, எங்கேயாவது போவோம் அப்படின்ட்டு கிளம்பி போனாங்க. வழியில் சினிமா தியேட்டர் வந்தது, அதில் பார்த்தா படம் ஒன்றும் சரியில்லை பார்க்குற மாதிரி. சரி போகலாம் அப்படின்னு ரேஸ் கிளப் போனாங்க. அங்கே குதிரைகள், அது என்ன பந்தயம் தானே அது, அதில் மொதல் வர குதிரை எதுன்னு பெட் கட்டினா அது ஜெயிச்சு அது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு லாபம், இல்லைன்னா கட்டின பணம் போயிடும். ரெண்டாவதாக வர குதிரை எது, மூணாவதாக எது வரும், அப்படி கூட பெட் கட்டலாம், சொன்ன மாதிரி வந்துருச்சுன்னா லாபம், பரிசு மாதிரி, சொன்ன மாதிரி வரலன்னா அந்த பணம் போயிடும், அதான் அந்த ரேஸ் அப்படிங்கிறது.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: ஒரு குதிரை ஓனர் ஒருத்தர் இருப்பாரு, ஜாக்கி ஒருத்தர் இருப்பாரு. ஜாக்கி தான் அது மேல ஏறி ஓட்டுறவரு. ஜாக்கி பொறுத்த வரைக்கும் வின் பண்ணணும் அப்படின்னு தான் ஓடுவாங்க. அந்த குதிரை வின் பண்ற மாதிரி தான் வேக வேகமா ஓட்டுவாங்க. இந்த குதிரையினுடைய திறனை பொறுத்து தான் அதனுடைய வெற்றி தோல்வி எல்லாம் இருக்கு. ஜாக்கி என்னதான் முயற்சி பண்ணாலும் குதிரைக்கு அந்த தெம்பு இருக்கணும்ல, வேகமா ஓடுற அந்த ஸ்டெமினா, அது இருந்ததுன்னா ஓடும். அதனால எது ஓடுற குதிரை, எது ஜெயிக்கிற குதிரை அப்படிலாம் பார்த்து கட்டுவாங்க. இந்த முறை சாரங்கன் வந்து ரெண்டாவதா வர குதிரை மேல பணத்தை கட்டினான். என்னடா ரெண்டாவதா வர குதிரை மேலன்னு சொல்லி பணத்தை கட்டுற அப்படின்னா, இல்ல இல்ல ரெண்டு குதிரையை நாம செலக்ட் பண்ணிக்கணும், ஒன்னு இது ஃபர்ஸ்டா வரும், இது செகண்டா வரும் அப்படின்ட்டு நாம முதல்ல ஒன்னு கட்டணும். இன்னொரு விதமா இது ஃபர்ஸ்டா வரும், அது செகண்டா வரும் அப்படின்னு ஒரு தடவை கட்டணும். அப்படி கட்டும் போது எப்படியும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எதுன்னு நம்ம ஒரு முடிவு நம்ம கெஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வர்றத நம்ம சொல்ல முடியாது, அது மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஃபர்ஸ்டாவும் செகண்டாவும் எது வரும், எந்த குதிரைங்க வரும் அப்படிங்கறதுல நம்ம பண்ணலாம். அந்த ரெண்டு குதிரையில மாத்தி மாத்தி கட்டும் போது ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் பணத்தை கட்டினான். ஆனா அவன் கெஸ் பண்ண அந்த ரெண்டு குதிரையுமே ஃபர்ஸ்டாவோ செகண்டாவோ வரல, அது மூணாவதாவும் நாலாவதாவும் வந்துருச்சு. அவன் நினைச்சு பார்க்காத 9 நம்பர் குதிரை தான் ஃபர்ஸ்டா. அவன் அந்த டிக்கெட்டை கோபமா கிழிச்சு போடுறான், போ பணம் போச்சு அப்படின்னு. அந்த குதிரை ரேஸ்ல ஒரு பெண்மணி உட்கார ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இவனை பார்த்து சிரிக்கிறான். சரி, இவனும் சிரிக்கிறான். சரி, அதோட முடிஞ்சிருது, சரி போலாண்டா, வந்து நஷ்டம்தான் அப்படின்னு கூட்டிட்டு போறான். இவன் அவன் கூப்பிடுற இடத்துக்கு போற மாதிரி பழகிட்டான். இவன் யாரும் எங்கேயும் கூப்பிடுறதில்ல, இங்க போலாம் இங்க போலான்னு அவன் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி போவான். அவனுக்கு டைம் பாஸ் அவன்தான். அப்புறம் வர்ற வழியில டே படமாவது பார்த்து போலாண்டா அப்படின்னாங்க. அதான் நல்லா இல்லைன்னு தானே முன்ன போனோம், சரி வாடா டைம் போகணும், ஒரு படத்தை பார்ப்போம் அப்படின்னு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போனாங்க. உட்காந்துருந்தாங்க, பார்த்தா பக்கத்துலேயே அந்த பெண்மணி, அந்த கருப்பு கண்ணாடி போட்ட பெண்மணி. அப்புறம் இவனை பார்த்து சிரிச்சான், அவனும் பதிலுக்கு சிரிச்சான். அப்புறம் படம் முடிஞ்சது, வெளியே வந்தாங்க, ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல. ஒன்று இவன் சாரங்கன் வந்து கிளம்பலாம்டா அப்படிங்கிறான். இவனுக்கு இவன் முடிவெடுக்கிற இடத்துல இல்லை. நாகராஜ் இறா பார்த்துட்டு போகலாம், பையனார் இவங்கிட்ட பேசிட்டு போகலாம்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. அவன் கிளம்புன்னா கிளம்பிக்குவான், இருக்கலாம் அப்படின்னா இருப்பான். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பழகுனது நடந்துக்கிறது எல்லாமே. அதனால அரை மனுஷா சரிக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டு வந்தாச்சு. வழியில ஒரு பார் ஒண்ணு, அதாவது குடிக்கிற இடம், மது அருந்தும் இடம், போலாமடா சாப்பிடுவோம் அப்படின்னு ஏதோ அவன் சொன்னான். இப்ப நாகராஜ் பொறுத்த வரைக்கும் சொன்னதுக்கு உடன்பட்டே பழகியாச்சு இல்லையா, சரிடா போலாம் அப்படின்ட்டு உள்ள போனாங்க. கொஞ்சம் மது அருந்தினார்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்புறம் கிளம்பிட்டாங்க. இப்ப நாகராஜ் கொஞ்சம் தடுமாறி தடுமாறி பேசினோம். அவன் கொஞ்சம் ஸ்டடியா இருந்தான் அந்த ரெண்டு பேருமே. அப்புறம் அப்படியே கூட்டு வந்து வீட்டுக்கு பக்கமா விட்டாங்க. என்னடா மேல கொண்டு போய் விடணுமா அப்படின்னு கேட்டான். அதாவது ரொம்ப தடுமாறுற இதுக்கெல்லாம் போய அப்படின்ட்டு. அத ஒரு பரிதாபமான ஜீவன் மாதிரியும், அவன் வந்து இதெல்லாம் சாதாரணமா ஹேண்டில் பண்ற ஆள் மாதிரியும், இவன் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் மாதிரியும் அவனுடைய ஒரு பேச்சு இருந்தது. இப்ப குடிச்சவனை பார்த்தா நம்ம ஒரு எப்படி நினைக்கிறோம், ரோட்ல உளுந்து கிடக்குறான், ஏப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்றது, வண்டியில போறவன் என்ன வீட்டுல சொல்லிட்டோன்டியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நிலை தடுமாறி நின்னா ஒரு இலக்காரமா பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு அவன் பேசுறது. ஏடா போயிடுவியா மேல அப்படிங்கிற மாதிரி, இல்ல இல்ல நான் போய்க்குவேன் அப்படிங்கிறான். அந்த இலக்காரம் அப்பயும் அவனுக்கு புரியுது அவ்வளவு ஒரு போதையிலும் கூட. ஆனாலும் அவனை எதிர்த்து சொல்ல முடியல. என்னடா எனக்கு தெரியாதா, நீ தானே குடிச்சிருக்க, நீ போகும்போது நான் போக மாட்டேனா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்லாம் சொல்லணும்னு மனசுல தோணுது. ஆனா அந்த நட்பு கெட்டு போயிடும். ஏன்னா நாளைக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அவன் தான் கம்பெனி, வெளியில போறதுனா வரதுனா அப்படின்னு சொல்லி வாய் அடக்கி உள்ள போய் படுத்துக்கிறான். அவன் மனசுக்குள்ள பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. ஒரு தனிமையை போக்கி கொள்ள தனித்தன்மையை இழக்க வேண்டி இருக்கேன். நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, அதை வந்து நண்பன் வந்து மதிக்க மாட்டான், அவன் இழிவுபடுத்துவான். அதை நாம பொறுத்துக்கிட்டு தான் இந்த தனிமையை அவனோட நம்ம கடக்க வேண்டியிருக்கு. ஏன் அதுக்கு நண்பன், எதுக்கு நம்ம தனியாவே இருந்துடலாமே, இந்த தனிமையே அதுக்கு சுகமானது தானே. தனித்தன்மை இழக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு, அதுக்கு தனிமையே நமக்கு பெரிய ஒரு கொடுமை கிடையாது, அதையே அனுபவிக்கலாமே. அதனால இந்த நட்புக்காக, தனிமையை போக்குவதற்காக நட்பு, நட்பை காப்பாதற்காக நம்முடைய தனித்தன்மையை இழக்கிறது, தன்மானத்தை இழக்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, இது என்ன இது அப்படின்னு பலவாரம் நினைச்சாலும் ஏனோ அந்த நண்பனை இழக்க முடியல, ஏன்னா அவன் தான் தனிமையை போக்குகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துடன் ஒரு அப்படியே தூங்கிடறான். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளும் பெரிய நகரமும் அறையில் ஓர் இளைஞனும் என்ற இந்த சிறுகதை மூலம் ஆதவன் நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறார் என்று பார்த்தால், பொதுவாக இந்த நட்புங்கிறது வேற நட்பே இல்லை அப்படின்னு ஆயிட்டா அது கொஞ்சம் என்னை விட்டா உனக்கு யார் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துட்டா, அந்த பேச்சு துணி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல. ஏய் செய்டா என்ன போய் பெருசா, நான் சொல்றதை செய் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அவனுக்கு இன்னொரு நட்பு இருந்ததுன்னா அவன் அது நம்மளை விட்டு போயிடுவான் அப்படிங்கிறதுல மதிப்பு இருக்கும். யாருமே இல்லை உன்னை விட்டா அப்படின்னு இருக்கும்போது அந்த நட்பு கூட கொஞ்சம் உணர்வுகளை கேவலப்படுத்துற அளவுக்கு வந்து நிக்குது அப்படிங்கிற செய்தி தான் சொல்றாரு. இது நண்பர்களுக்கு மட்டுமல்ல, கணவன் மனைவியிலையும் என்னை விட்டா உனக்கு யாரு எங்க போயிட முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா, இழிவுபடுத்துதல் என்பது இருவருக்குமே ஏதாவது ஒருவர் ஒருத்தர் இழிவுபடுத்துற நிலைக்கு வந்துடுறாங்க. அது ஒரு மனக்கசப்பு உண்டு பண்ணுது. ஆனால் தெரிவிக்க முடியாம மன குமுறலாக மாறுகிறது. இதை நட்பின் வழி அவர் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காருங்கிறது தான் நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
5: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். Street fights, cricket, PUBG, tea kada, sneak outs and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: 107.8 ஷக்கலக குட்டி.
1: ஒரு பெரிய காட்டில் குரங்கு குட்டி ஒன்று இருந்துச்சு. அது வந்து பயங்கர சேட்டை பண்ணிட்டு எல்லா மிருகத்துக்கிட்டையும் ராவடி பண்ணிட்டு, அதாவது சும்மா விளையாட்டுத்தனமாக அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு அவங்களோட பொருளெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த காட்டுக்கு புதுசாக ஒரு முயல் ஒன்று வந்துச்சு. சரி, இனிமேல் இந்த காட்டில் நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயல் வந்து தனக்குன்னு சில பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. தனக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சாப்பாடு இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துச்சு. அந்த பார்த்த குரங்கு குட்டி என்ன பண்ணுச்சுன்னா, அதோட சாப்பாட்டையும் அதோட பொருளையும் எடுத்துட்டு போய் ஒளிய வச்சிருச்சு. அப்போ அந்த காட்டுல இருக்க மற்ற விலங்குகள் கிட்ட முயல் குட்டி வந்து உதவி கேட்டுச்சு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுவும் பயப்படாத, உன்னோட பொருட்கள் எல்லாத்தையுமே யார் எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். குரங்கு குட்டி தான், நம்ம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி குரங்கு குட்டியை ஏமாத்தி அதுக்கு அதோட தப்பை புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு விளையாட்டை ஒன்று விளையாட ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டுல இருக்க எல்லா விலங்குகளோட பொருட்களையும் எடுத்து அவங்க அவங்களே ஒளிய வச்சுக்கிட்டாங்க. ஒளிய வச்சுட்டு எல்லாருமே குரங்கு கிட்ட போய், நீ தான் என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்த, இனிமே நீ தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குரங்கு குட்டிக்கு பயம் ஆயிடுச்சு. ஐயோ, நான் யாருதுமே எடுக்கலையே, நம்ம முயல்து மட்டும்தானே எடுத்தோம், என்ன எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரையும் நம்மளால சமாளிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி உண்மையும் சொல்லிடுச்சு. ஸோ அப்போ குரங்கு பண்ண தப்பையும் அது வந்து ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறமா மற்றவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்றத சொல்லி புரிய வச்சுட்டாங்க. அன்னையிலிருந்து குரங்கு குட்டியும் ரொம்ப சமத்தாக மாறிடுச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான செயல், அதை என்றைக்கும் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹாய்,
1: உங்க நேம்?
2: தியா சாரல்.
1: ஓகே தியா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நானு வந்து எல்கேஜி படிக்கிறேன்.
1: ஓகே, ப்ரீ கேஜில இருந்து இப்ப எல்கேஜி. ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: நானு வந்து சிஎஸ் தான்.
1: ஓகே, சரி, ஸ்கூல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: இருக்காங்களே.
1: யாரெல்லாம்?
2: அவங்க ருஷ்வந்திகா, அப்புறம் இல்லன், ஸ்ரீசர்வன், ஆடி, அப்புறம் ஆரம்பிமலன்.
1: இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சூப்பர், எக்கச்சக்கமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சரி, நீங்கள் என்னென்னலாம் கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க, அப்புறமேட்டு இன்னும் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவீங்க ஸ்கூலில் அப்படின்றத தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நம்ம தியா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலக தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633330.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தியா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததா இன்னும் நிறைய விஷயங்களை நானுமே தியா கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா மருத்துவர் ஜவஹர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட நலனை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்ப குழந்தைகள் ஆகட்டும் பெரியவங்களா ஆகட்டும், அதிகமா வெயில்ல போனோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க அந்த எனர்ஜி எல்லாம் சீக்கிரமா ட்ரெயின் ஆயிடுது. உடனே நமக்கு வந்து இந்த வேர்க்க ஆரம்பிக்குது, டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சார்?
3: ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் தி சன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க சன்ல எக்ஸ்போஷர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வாட்டர் லாஸ் ஆகும். ஆப்வியஸ்லி அது ரிலேட்டடான சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வெயிலில் போகணுன்ற சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எமர்ஜென்சி போய் தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர்ஸ், லூஸ் ஃபிட்டட் காட்டன் கிளாத்ஸ். ஸோ லைட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த சன்லைட்டோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லூஸ் ஃபிட்டட் காட்டன் கிளாத் வந்து

0: பார்த்தீங்கன்னா பிரீத்தபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து உங்களை இது பண்ண. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்ரல்லா, கேப், மாஸ்க். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லாங் எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணிவிட்டு பிட்வீன் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் நிழலில் இருக்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லாஸை இது பண்ணுற மாதிரி ரீஹைட்ரேட் பண்ணிக்கோங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னும் போது உடம்புல இருக்க அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் நமக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து ஏற்படாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணி என் கூட. அடுத்ததான் நம்ம தியா கூட பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
5: எழு எழுந்து நில், உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தியா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ நம்ம தியா கூட பேசிடலாமா? தியா, உங்களுக்கு ஸ்கூல்ல அப்படியே லிஸ்ட் போடுற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, சரி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல விளையாடுவீங்களா?
4: விளையாடுவேன்.
3: என்னென்ன கேம்ஸ் எல்லாம்
4: விளையாடுவீங்க? கேம்ஸ் இருக்கு நிறைய. அங்க வந்து ஜாகிங் விளையாடுவோம். அங்க பீட்டி இருக்கும். அங்க பிளே கிரவுண்ட் இருக்கும். அப்புறம் டெய்லி ஒரு சார் வருவாங்க, டான்ஸ் சொல்லி கொடுப்பாரு.
3: சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
4: எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும்.
3: பிங்க். பிங்க் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
4: வச்சிருக்கேன்.
3: ஓகே, டாய்ஸ்? ஓகே, டாய்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. சரி, நீங்க வந்து அப்பலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து என்கிட்ட வந்து ரைம்ஸ் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து ரெண்டு ரைம்ஸ் வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ரைம்ஸ் சொல்றீங்களா? ஓகே சொல்லுங்க. நீங்க சொல்ல போற அந்த ரெண்டு ரைம்ஸ் கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க.
4: ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார் எப்பவுமே ஃபர்ஸ்ட்.
3: ஓகே, ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. ட்விங்கிள் ட்விங்கிள்
4: ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் ஹவ் அப் கவுண்டர் வேர்ல்ட் ஸோ ஹை லைக் எ டைமண்ட் இன் தி ஸ்கை ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர்.
3: சூப்பர். நெக்ஸ்ட் இன்னொரு ரைம் சொன்னீங்களா, அது சொல்லுங்க.

0: ஏஞ்சி.
1: சூப்பர், யார் சொல்லி கொடுத்தா இந்த ரைம்ஸ்?
0: எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க.
1: ரெண்டு ரைம்ஸும் மம்மி டாடி சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பரா, செம்ம கியூட்டா சொன்னீங்க தியா. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: ஓகே, வெல்கம். இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அடுத்ததா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி செஞ்சு கொடுக்கலாம், அண்ட் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு, மேலும் என்னென்ன ஆட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தினம் தினம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில் அடுத்ததா ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இப்போ சூப்பரான பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட.

நம்ம எவ்வளோதான் பெரியவங்களானாலும் நம்ம வீட்டில் எப்பயுமே நம்மளை வந்து சின்ன குழந்தைய தான் பார்ப்பாங்க. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி கேட்டுட்ருக்கீங்க. நான் தொகுப்பாளர் திவாகர். இன்னைக்கு சர்வதேச குடும்ப தினம். குடும்ப தினமா? கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. குடும்பத்துக்காக தினம் கொண்டாடுவாங்களா? குடும்பத்துக்காக ஒரு தினம் இருக்கா அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. முதல்ல இந்த குடும்ப தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுனைடட் நேஷன்ஸ், May 15 இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டேவாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சர்வதேச குடும்ப தினம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையால் 1993 அறிவிக்கப்பட்ட இந்த நாள், 1995 இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்போ வளர்ந்துகிட்டு இருக்க இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நின்று பேசிட்டு போகிறதில்ல. எல்லாரோட வீட்டுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது. ஏதாவது பேசணும், எதை பற்றியாவது சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக போடுறது. காய்கறி வாங்கிட்டு வரணும், மளிகை சாமானை வாங்கிட்டு வரணும்னா கூட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக தான் போடுறது. இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே முகம் கொடுத்து ஒழுங்காக பேசுறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணுறதுக்காகவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச முதல் சப்போர்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பமாக தான் இருக்கும். குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட முதல் பள்ளிக்கூடம். அங்கே தான் நம்ம அன்பு, மரியாதை, ஒத்துழைப்பு போன்ற முக்கியமான பண்புகளை நம்ம வந்து கற்றுக்கிறோம். அங்கேருந்து தான் அந்த மாதிரியான பண்புகளை நம்ம கடைபிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு குடும்பம் மூலமாக தான் கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படிங்கிற பல விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு பரிமாறப்படுகிறது. நாம் யார் அப்படிங்கிற இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக குடும்பம் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளில் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளை எப்படி வந்து நம்ம சொல்லி அறிமுகப்படுத்துவோன்னா, இவரோட பையன், இவரோட பேரன், இவரோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை நாமளே அறிமுகப்படுத்திப்போம். நம்மளை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துறதுலேருந்து நமக்கு எப்பயுமே ஒத்துழைப்பாக இருக்கிறது நம்ம குடும்பம்தான். சுயநலமாக இருக்கிற இந்த உலகத்தில் நமக்காக உழைப்பதும் நம் குடும்பம்தான். நமக்கு ஒரு வெற்றியின் போது கை கொடுப்பதும், நமக்கு ஒரு தோல்வி வரும்போது கட்டி இணைச்சி ஆறுதல் சொல்கிறதும் நம்ம குடும்பம்தான். அனைவருக்கும் சர்வதேச குடும்ப தின நல்வாழ்த்துக்கள்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தியா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. தியா மாதிரியே உங்க குழந்தைங்களும் சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787770178 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி ஓகே, இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்காக என்ன ஹெல்த்தியான ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றது சொல்லிடவா? சோ லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்றதுக்காக தக்காளி சாதம் தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு நாள் மதிய டைம்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் காலியாயி தான் வீட்டுக்கு வரும். அவ்வளவு சூப்பராவும் டேஸ்டாவும் இருக்கும். சரி ஓகே, இந்த டிஷ்க்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத நான் அப்படியே ஒண்ணு ஒன்னா சொல்றேன், நீங்களும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பச்சரிசி 1 கப், தக்காளி 2 நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும், சின்ன வெங்காயம் 4, அப்படி இல்லனா பெரிய வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி இலை தேவையான அளவு. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸை வச்சு செம்மையான அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல அரிசியை கழுவி 1/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு வானலில் நெய் ஊற்றி அது சூடானதும் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடணும். அடுத்ததாக தக்காளி நறுக்கியிருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்துட்டு இப்போ மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அப்புறமேட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து அதையுமே நல்லா கிளறிடணும். அது கிளறி அந்த பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி, அதையுமே இது கூட போட்டு இன்னும் நல்லா கிளறிடணும். அதாவது எல்லா இடத்துலயும் மசாலா சமயம் ஒட்டுற மாதிரி நல்லா வந்து கிளறிட்டு லாஸ்டா அதுக்கு மேல கொத்தமல்லி இலைய தூவி அப்படியே சூடா வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு தொட்டுக்க ரைத்தா வந்து செம்ம காம்பினேஷனா இருக்கும். ஒன்னும் இல்ல, ரைத்தா எல்லாம் சின்ன வேலை தான். 4 வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு லைட்டா தயிரை ஊத்தி அப்படியே ஒரு மிக்ஸ் அடிச்சு இதுக்கு பக்கத்துல சைடு பாட்டு வந்து பேசலாம்.

0: இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூல்ல என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் அந்த கேரக்டரை டெவலப் பண்றதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்புட்டா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களோட இந்த கேரக்டரை டெவலப் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் மேம்? இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சின்ன வயசுல இருந்தே, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுங்க மேம்.
1: நற்பண்புகளை எப்படி வளர்க்கறது அப்படின்னா, அதுல பெற்றோர் 1% அப்படின்னா ஆசிரியர் வந்து 2% வந்து அதுக்கு முழு பொறுப்பு ஏத்துக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, மாணவர்களுடைய ஒழுக்கத்தை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில வந்து, நீங்க அவங்களுடைய நற்பண்புகளை சிதைக்கக்கூடிய கேரக்டர் வைஸுக்கு மாற்றக்கூடிய மீடியாக்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் யார் கையில இருக்கு அப்படின்னா, ஒரு பள்ளி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம திருத்தது ஒரு ஆசிரியரோட இது. அதில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எப்படி நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா, அந்த வளர்ச்சிக்கு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவன்கிட்ட நற்பண்புகள், முன்னெல்லாம் வந்து 80s and 90s பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேல்யூ எஜுகேஷன் ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க. இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எஜுகேஷன் பீரியட்ஸ் இருக்குது, ஆனால் அதை வேறு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நான் சின்ன வயசில் படித்தப்போ கூட இந்த வேல்யூ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஹவர் வந்து இருக்கும். அந்த ஹவரில் வந்து இந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லித்தருவாங்க, மற்றவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும். இப்போது ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற இந்த கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்லித்தருவாங்க. ஸோ இப்போயும் அந்த மாதிரி ஒரு ஹவர் வச்சு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் இப்போது இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புற, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான், ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து 8 to 9 வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை 8 to 9 வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருணோட கேளுங்க. இப்போ நான் இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல நானும் சூப்பராக இருக்கேங்க, நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் உலகளாவிய வானிலை மாற்றத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன நிகழ்வு தெரியுமா? எல் நினோ. சமீபத்தில் வேர்ல்ட் மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட ஒரு தகவல் படி 2026 வருஷத்தோட நடுப்பகுதியிலிருந்து எல்னினோ மறுபடியும் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எல்னினோனா என்ன? இது பசிபிக் பெருங்கடலோட மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலையை அதிகரிக்கக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு தாங்க. இது சுமாராக 2-7 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்பட்டு 9-12 மாதங்கள் வரைக்கும் நீடிக்குங்க. இந்த எல்னினோ சவுதர்ன் ஆசிலேஷன் அப்படின்ற ஒரு பெரிய காலநிலை அமைப்போட ஒரு பகுதி தாங்க. 2026 இந்த எல்னினோ ஏற்பட்டால் என்ன ஆகும்? WMO கணிப்புப்படி உலகம் முழுசும் வெப்பநிலை அதிகரிக்கும். சில பகுதிகளில் அதிக மழை இருக்கும், சில பகுதிகளில் கடுமையான வறட்சி இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல வெள்ளம், இன்னொரு இடத்துல வறட்சி. இதனால நம்ம இந்தியாவுக்குள்ள என்ன பாதிப்பு அப்படின்னா, கடுமையான வறட்சி ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இது மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே எல்னினோவோட தாக்கங்கள் என்னென்ன, எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா, தென் அமெரிக்கா ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளில் அதிக மழை பெய்யும், ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா தெற்காசியாவில் வறட்சி ஏற்படும். அதனால விவசாயம், நீர் மேலாண்மை மற்றும் மனித வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படுங்க. சொல்லப்போனா குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அபாயமுமே இருக்கு. இப்ப வரக்கூடிய இந்த எல்னினோ அடுத்த வருஷம் பாதி வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? காலநிலை மாற்றம் இந்த தாக்கங்களை இன்னும் தீவிரமாக்குது. வெப்பமான கடலும் வளிமண்டலமும் சேர்ந்து வெப்ப அலைகளை உருவாக்குது, கனமழையை உருவாக்கும், சூறாவளி மாதிரியான தீவிர நிகழ்வுகளையும் அதிகரிக்குமாங்க. உதாரணமாக சொல்லப்போனால் பசிபிக் பகுதிகளில் சூறாவளிகள் வலுப்பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அட்லாண்டிக் பகுதியில் அது குறையுமாங்க. இந்த எல்னினோ நிகழ்வு நமக்கு ஒரு நினைவூட்டல், இயற்கை எப்பயுமே மாற்றத்தில் இருக்குது அப்படின்றதுக்கானது. ஆனால் அந்த மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே தயாராக இருக்கிறது நம்மளோட பொறுப்பும் கூட. எல்னினோ நமக்கு சொல்லக்கூடிய பாடம், இயற்கையை மாற்ற முடியாது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலான்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: நம்ம எவ்வளோதான் பெரியவங்களானாலும் நம்ம வீட்டில் எப்பயுமே நம்மளை வந்து சின்ன குழந்தைய தான் பார்ப்பாங்க. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி கேட்டுட்ருக்கீங்க. நான் தொகுப்பாளர் திவாகர். இன்னைக்கு சர்வதேச குடும்ப தினம். குடும்ப தினமா? கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. குடும்பத்துக்காக தினம் கொண்டாடுவாங்களா? குடும்பத்துக்காக ஒரு தினம் இருக்கா அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. முதல்ல இந்த குடும்ப தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், May 15 இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டேவாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சர்வதேச குடும்ப தினம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையால் 1993 அறிவிக்கப்பட்ட இந்த நாள், 1995 இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்போ வளர்ந்துகிட்டு இருக்க இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நின்று பேசிட்டு போகிறதில்ல. எல்லாரோட வீட்டுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது. ஏதாவது பேசணும், எதை பற்றியாவது சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக போடுறது. காய்கறி வாங்கிட்டு வரணும், மளிகை சாமானை வாங்கிட்டு வரணும்னா கூட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக தான் போடுறது. இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே முகம் கொடுத்து ஒழுங்காக பேசுகிறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணுறதுக்காகவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச முதல் சப்போர்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பமாக தான் இருக்கும். குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட முதல் பள்ளிக்கூடம். அங்கே தான் நம்ம அன்பு, மரியாதை, ஒத்துழைப்பு போன்ற முக்கியமான பண்புகளை நம்ம வந்து கற்றுக்கிறோம். அங்கேருந்து தான் அந்த மாதிரியான பண்புகளை நம்ம கடைபிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு குடும்பம் மூலமாக தான் கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படிங்கிற பல விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு பரிமாறப்படுகிறது. நாம் யார்

அப்படிங்கிற இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக குடும்பம் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளை எப்படி வந்து நம்ம சொல்லி அறிமுகப்படுத்துவோன்னா, இவரோட பையன், இவரோட பேரன், இவரோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளே நாமளே அறிமுகப்படுத்திப்போம். நம்மளை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துறதுலேருந்து நமக்கு எப்பயுமே ஒத்துழைப்பாக இருக்கிறது நம்ம குடும்பம்தான். சுயநலமாக இருக்கிற இந்த உலகத்தில் நமக்காக உழைப்பதும் நம் குடும்பம்தான். நமக்கு ஒரு வெற்றியின் போது கை கொடுப்பதும், நமக்கு ஒரு தோல்வி வரும்போது கட்டி இணைச்சி ஆறுதல் சொல்கிறதும் நம் குடும்பம்தான். அனைவருக்கும் சர்வதேச குடும்ப தின நல்வாழ்த்துக்கள்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நான் ஏற்காடுக்கு கடைசியா போயிருந்தப்போ நடூர் கிராமத்துல வெங்கடாசலம் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேன். ஒவ்வொரு கிராமத்துக்குமே வந்துட்டு ஒரு ஊர் தலைவர் இருப்பாங்க. அந்த ஊர் தலைவரா இவருமே இருக்காரு. அவர்கிட்ட முன்னாடி காலத்துலலாம் நீங்க பயன்படுத்தின உணவு முறை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டப்போ நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். வெங்கடாஜலம். ஆமாம், நடூர். ஏற்காடு நடூர்.
3: எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க?
4: நாங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்தில் பரம்பரையாக இங்கே தான் நாங்கள் வந்து பேரம் பேத்தி கொள்ளு பேத்திலேருந்து நாங்கள் இதுவரையும் இந்த ஊர் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுக்கிறோம். ஆமாம்.
3: இப்போ வந்துட்டு பரம்பரையாக இருக்கீங்க, அப்போ அதாவது சின்ன வயசுல இருந்து.
4: ஆமாம்,
3: பாட்டி
4: இருக்கிற. ஆமாம்.
3: ஸோ அப்போ இருந்த உணவு முறைக்கும் இப்போ இருக்கிற உணவு முறைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு?
4: அப்போ விவசாயம், அப்போ வந்து கேவரு, சாம, தெனை அப்படின்றத வந்து விவசாயம் பண்ணுவோம். அப்போ வந்து விவசாயத்தில் வந்து பெருசு அது இந்த நெல் சாப்பாடெல்லாம் அப்போ கிடையாது. அது அந்த அந்த நெல் அரிசி அதெல்லாம் எங்கள் கண்ணில் கூட பார்க்க மாட்டோம். அது வந்து கேவரு இந்த இதுதான் விவசாயம் சாப்பாடு தான் அன்றைக்கி சாப்பிடுவோம். அன்றைக்கி சாப்பிட்றது இது தான் சாப்பிடுவோம். இப்போ என்ன தெரியுமா, எல்லாம் வசதி வாய்ப்பு குறையாகி போச்சு. என்ன பண்ணுமா, கொஞ்சமாக அது விற்று வசதி வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் வர்றாங்க, வெளியாலும் வராங்களா, அந்த காடை வைக்கிறது விற்று அதை வச்சு அப்படியே பண்ணி இப்போ இந்த விவசாயமும் குறைஞ்சி போச்சு. இப்போ கூலி வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கூலி வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தா 390 சம்பளம். அது 390 சம்பளத்துக்கு போயிட்டு ரொம்ப அடிப்படையாக நாங்கள் கிடக்கிறோம். அடிப்படை இப்போ சம்பளத்துக்கு வந்து ரொம்ப அடிப்படை. அதனால் வசதி வாய்ப்பு ரொம்ப குறை. எங்கள் நடுவரை பொறுத்தவரை ரொம்ப வசதி வாய்ப்பு ரொம்ப குறை. அதனால் இந்த பஸ்ஸு மட்டும் நாங்கள் வந்து அதை போராடணும். எங்கள் ஊரில் தான் போராடணும். இது மாதிரி எல்லாமே இருக்குது, இந்த வசதி வாய்ப்பு இல்லை, அதனால் பஸ்ஸு போக்குவரத்து வேணும் அப்படின்னு சொல்லி போராடி அந்த பஸ்ஸு மட்டும் நாங்கள் வாங்கணும். பஸ்ஸு வாங்கி அந்த டைம் வருது. ஆனால் நைட்டு மட்டும் இல்லை, அது 6 மணியோடு சரி பஸ்ஸு, அந்த நைட்லேயும் பஸ் வர்றதில்ல.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் வெங்கடாச்சலம் அண்ணா. இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம்னு இருக்கலே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160. Dana.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா வந்துட்டு தாலாட்டு பாட்டு பாடி நம்மளை வந்து தூங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரியே வந்துட்டு ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலையுமே தாலாட்டு பாட்டு பாடுறாங்க. குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காகவும் சரி, சாமிக்காகவும் சரி, ரொம்ப அருமையா பாடுறாங்க. அந்த வகையில சிங்குளத்துப்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ அருமையான ஒரு தாலாட்டு பாடலை நான் கேட்டேங்க. சாமிக்காக பாடினது அந்த பாட்டை நான் கேட்டு ரசிச்சேன். நீங்களும் கேட்கணும் இல்லையா? ஏதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேளுங்க.
4: அம்மா நீ காத போய் காத வந்தா உனக்கு காலு கையே நோகம் மின்னு உனக்கு கவிருமானு குஞ்சமிடோ. அம்மா உனக்கு தூரம் போய் தூரம் வந்தா அம்மா உனக்கு தூரில் புண்ணு நோகமாலே. அம்மா உனக்கு தூரம் போய் தூரம் வந்தா உனக்கு தூரில் பின்ன நோகமாலே. அம்மா உனக்கு தூரில் புண்ணு நோகமாலே. எங்காளி அம்மா உனக்கு துள்ளிமானே குஞ்சமிசோ. அம்மா உனக்கு தூரம் போய் தூரம் வந்தா உனக்கு தொடையெல்லாம் நோகம் இன்னே உனக்கு தொடையெல்லாம் நோகம் இன்னு உனக்கு கௌரிமான் குஞ்சமிடோ. அம்மா உனக்கு பட்ட நேலம் தூகும் அம்மா உனக்கு பாம்பால சும்மாடோ. அம்மா பட்டு நேலம் தூவோ உனக்கு பாம்பால சும்மாடா. அம்மா உனக்கு
5: பட்ட மரம் பாலையா
4: உனக்கு பட்ட மரம் பால் ஊறும். அம்மா பத்தினியே போன பக்கம் அம்மா நீ பத்தினி போன இடம் பட்ட மரம் பாலையாரு. அம்மா உனக்கு பட்ட மரம் பால் ஊறும் பான்காடு மண்ணில் விளையா. அம்மா பட்ட மரம் பால் ஊறும் பாங்காடு நெல் விளையோ. அம்மா உத்தீமி போன பக்கம் அம்மா உளத்த மரம் துளிரேறோ. அம்மா நீ உத்தீமி போன இடம் உளுத்த மரம் துளுப்பேறோ. அம்மா உனக்கு உளத்த மரம் துளுப்பேறோம் ஊத்துக்காடு நெல் விளையோ. அம்மா உளுத்த மரம் துளுப்பேறு ஊத்துக்காடு உடுக்க நெல் விளையோ.
3: எப்படிங்க இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, இந்த பாடல் பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787770108 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.

இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியோட 4வது பகுதியில ஏற்காட்டுல பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஸ்பீசியஸ் பத்தி தெரிஞ்சுப்போம் இல்லையா. அந்த வகையில சிவப்பு பியாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்த பட்டாம்பூச்சிக்கு இன்னொரு பேர் ரெட் பியாரட் பட்டர்ஃபிளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா மற்றும் வித்தியாசமான ஒரு பட்டாம்பூச்சி தாங்க இந்த சிவப்பு பியாரோ. இந்த பட்டாம்பூச்சி இந்தியாலையும் தென்கிழக்கு ஆசியாலையும் இருக்கக்கூடிய ஒரு அழகான உயிரினம் தாங்க. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்தியா முழுசுமே இருக்கும். இலங்கை, மியான்மர், தென்கிழக்கு ஆசியா மலைப்பகுதிகள்லயும் தோட்டங்கள்லயும் களஞ்சோ செடி இருக்கக்கூடிய இடங்கள்லயும் இது அதிகமா இருக்குங்க. இதோட தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? மேல் பக்கம் கருப்பு நிறத்திலையும் பின்றக்கையில பிரகாசமான ஆரஞ்சு புள்ளியோடையும் அதே சமயத்துல இதோட கீழ்ப்புறம் வெள்ளை நிறத்துல கருப்பு புள்ளிகளோட ஆரஞ்சு நிற பட்டையோட இருக்குங்க. இந்த காம்பினேஷன் இதை ரொம்பவுமே ஐ கேச்சிங்கா மாத்துது. இதோட பறக்கும் விதமும் சுவாரஸ்யமும் மெதுவா தரைக்கு பக்கத்துல பறக்குங்க. அடிக்கடி இது பறக்கிறத விட்டுட்டு உட்கார்ந்துக்குமாங்க. வெயில்ல ரக்கைகளை பாதியா விரிச்சு வெயில் காயுமாங்க. இது அதிகமா விரும்புறது நிழல் மற்றும் புதர்கள் அமைதியான சூழல் தான். இதோட வாழ்க்கை சுழற்சியுமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். பெண் பட்டாம்பூச்சி இலைகளுக்கு கீழ்ப்புறத்துல முட்டையிடுது, அதுக்கப்புறம் கம்பளி புழு வெளிவருது. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த புழு இலைக்குள்ள துளச்சிக்கிட்டு வாழுமாங்க. அதாவது வெளியே தெரியாம இலைக்குள்ள பாதுகாப்பா வளருமா. இதோட சர்வைவல் டெக்னிக்கு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இந்த புழு என்ன சாப்பிடும் அப்படின்னா களஞ்சோ செடியோட இலைகள். அதனால இந்த பட்டாம்பூச்சி இருக்கக்கூடிய இடம் அந்த செடியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட பாதுகாப்பான முறை என்ன தெரியுமா? உடலோட நிறமும் வடிவமும் ப்ரொடக்டர்களுக்கு எச்சரிக்கை சிக்னல் மாதிரி இருக்கும். அதனால இது ஒரு ப்ரொடக்டட் ஸ்பீசியஸ் பிஹேவியரை காட்டுது. இந்த சின்ன பட்டாம்பூச்சி நமக்கு என்ன தெரியுமா சொல்லி தருது? பாதுகாப்பா வாழ்றதுக்கு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸும் சூழலோட இணைந்து வாழ்றது தான் இதோட சீக்ரெட் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. இதோட சேர்த்து சின்ன உயிர்களுக்கும் பெரிய அறிவு இருக்கு அப்படின்றத நமக்கு காட்டுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க நேர்களே, தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தில் வாழக்கூடிய ஒரு முக்கியமான பழங்குடி சமூகத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க தான் அன்மத்தியர் மக்கள். கேட்டுட்ருக்கீங்க சோன 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. அன்மத்தியர் அப்படின்னா அன்மத்தியர் ரே அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மக்கள் பாலைவனத்தையும் மலைத்தொடர்களையும் மையமாக கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தவங்கங்க. இவங்க வாழ்ந்த நிலப்பரப்பு ரொம்ப பெருசு. சுமாராக 2.9 மில்லியன் ஹெக்டர் வரைக்கும் பரவி இருந்தாங்க. மலைத்தொடர்கள், சமவெளிகள், கற்கள் நிறைந்த நிலப்பகுதிகள், இது எல்லாமே சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையை உருவாக்கி இருக்கு. இவங்களோட மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா அன்மத்தியர் மக்கள் பேசக்கூடிய மொழி மேல் அரண்டே மொழியோட ஒரு பகுதி தாங்க. இந்த மொழி ரெண்டு முக்கிய வட்டாரங்களா பிரியுது, கிழக்கு மேற்கு அப்படின்னு. மொழியியலாளர்கள் இதை பதிவு செஞ்சு பாதுகாக்கவும் முயற்சி செஞ்சிருக்காங்க. அன்மத்தியர் சமூகங்கள் பல இடங்கள்ல இருக்காங்க. லராம்பா, வில்லோரா, அல்யூயன், அது மட்டும் இல்லாம யூரோப்பியா சமூகம், இது ஒரு முக்கியமான கலாச்சார மையமா இருக்குங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அன்மத்தியர் பகுதி அப்படின்றது ஒரு தனி சமூகம் மட்டும் இல்ல. வாழ்பிரி, அரண்டே, அல்யாவார், இந்த மொழி குழுக்களோட கலந்த ஒரு பெரிய கலாச்சார வலையமைப்பும் கூட. பலர் 2 அல்லது 3 மொழிகளையும் பேசக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த குழுல கலை உலக புகழ் பெற்றதுன்னு சொல்லலாம். பாலைவன ஓவியங்கள், பாரம்பரிய கலை வடிவங்கள், எமிலி இங்வாரே போன்ற கலைஞர்கள் இந்த கலாச்சாரத்தை உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்திலிருந்து பல முக்கிய நபர்கள் வந்திருக்காங்க. ஒன்போன் ஜிம்மி, முதல் பழங்குடி அஞ்சல் முத்திரை நபர், மைக்கேல் லாங், பிரபல கால்பந்து வீரர், இவங்க எல்லாமே இந்த குழுவோட அடையாளத்தை உலகத்துக்கு எடுத்துட்டு போனவங்க. இந்த கதையில ஒரு பெரிய உண்மை இருக்குங்க. ஒரு சமூகத்தோட வலிமை அவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்றதுல இல்ல, அவங்க தங்களோட மொழி, கலாச்சாரம், மரபுகளை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றதுல தாங்க இருக்கு. அன்மத்தியர் மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மொழியும் மரபும் இருந்தாதான் ஒரு சமூகம் அழியாது அப்படின்னு தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன FM 9787-707-108 என்ற எங்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை.
2: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. அப்படி இன்றைக்கி ஒரு சாதனை பெண்ணோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்த ஒரு பெண், சாதனை பெண் சக்தி துபே. அவங்களுடைய ஒரு பயணம் அதை தான் நான் வந்து சொல்ல போகிறேங்க. அவங்களுடைய நேட்டிவ் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், அங்கே பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே தான் அவங்க வந்து இருக்கிறாங்க சக்தி துபே. அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க, கல்லூரி படிப்பையும் பிரயாக்ராஜில் வந்து முடிக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு வந்து சயின்ஸ் மேலே ஒரு பெரிய ஆர்வம் வந்து இருந்ததுங்க. அதனால் ஒரு பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிறாங்க. கல்லூரி காலத்தில் அவங்களுக்கு வந்து படிப்பு மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவனம் வந்து இருந்ததுங்க. அதனால் நல்ல மதிப்பெண்களோட முதுகலை படிப்புலையும் அவங்க வந்து சேர்றாங்க. ஆனால் வேறு ஊரில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரணாசியில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இவங்களுடைய அடுத்த டிகிரி முதுகலை படிப்பில் சேர்றாங்க, எம்எஸ்சி அங்கே வந்து படிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய பயணம் எப்படி இருந்தது, இப்படி அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்தாங்க யூபிஎஸ்சி தேர்வில் அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருக்கேன். அவங்களுடைய அந்த முதுகலை பட்டப்படிப்பில் அவங்க படிச்சுட்ருக்க அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அந்த படிச்சுட்ருந்த அந்த யூனிவர்சிட்டி அங்கே முழுவதுமே ஒரு சமூக உணர்வு சார்ந்து இருந்திருக்கு. அதனால் ஒரு சமுதாயம் சார்ந்து இவங்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ பல்கலைக்கழகத்து சார்பில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் இவங்க நிறைய பங்கு பெற்றிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய பயணம் எப்படி யூபிஎஸ்சி தேர்வு நோக்கி வந்தது அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707.

0: பரதநாட்டியம்
1: தெரியும் எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: நம்ம எவ்வளோதான் பெரியவங்களானாலும் நம்ம வீட்டில் எப்பயுமே நம்மளை வந்து சின்ன குழந்தைய தான் பார்ப்பாங்க. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி கேட்டுட்ருக்கீங்க. நான் தொகுப்பாளர் திவாகர். இன்னைக்கு சர்வதேச குடும்ப தினம். குடும்ப தினமா? கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. குடும்பத்துக்காக தினம் கொண்டாடுவாங்களா? குடும்பத்துக்காக ஒரு தினம் இருக்கா அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. முதல்ல இந்த குடும்ப தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுனைடட் நேஷன்ஸ், May 15 இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டேவாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சர்வதேச குடும்ப தினம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையால் 1993 அறிவிக்கப்பட்ட இந்த நாள், 1995 இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்போ வளர்ந்துகிட்டு இருக்க இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நின்று பேசிட்டு போகிறதில்ல. எல்லாரோட வீட்டுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது. ஏதாவது பேசணும், எதை பற்றியாவது சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக போடுறது. காய்கறி வாங்கிட்டு வரணும், மளிகை சாமானை வாங்கிட்டு வரணும்னா கூட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக தான் போடுறது. இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே முகம் கொடுத்து ஒழுங்காக பேசுகிறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணுறதுக்காகவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச முதல் சப்போர்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பமாக தான் இருக்கும். குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட முதல் பள்ளிக்கூடம். அங்கே தான் நம்ம அன்பு, மரியாதை, ஒத்துழைப்பு போன்ற முக்கியமான பண்புகளை நம்ம வந்து கற்றுக்கிறோம். அங்கேருந்து தான் அந்த மாதிரியான பண்புகளை நம்ம கடைபிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு குடும்பம் மூலமாக தான் கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படிங்கிற பல விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு பரிமாறப்படுகிறது. நாம் யார் அப்படிங்கிற இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக குடும்பம் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளில் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளை எப்படி வந்து நம்ம சொல்லி அறிமுகப்படுத்துவோன்னா, இவரோட பையன், இவரோட பேரன், இவரோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளே நாமளே அறிமுகப்படுத்திப்போம். நம்மளை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துறதுலேருந்து நமக்கு எப்பயுமே ஒத்துழைப்பாக இருக்கிறது நம்ம குடும்பம்தான். சுயநலமாக இருக்கிற இந்த உலகத்தில் நமக்காக உழைப்பதும் நம் குடும்பம்தான். நமக்கு ஒரு வெற்றியின் போது கை கொடுப்பதும், நமக்கு ஒரு தோல்வி வரும்போது கட்டி இணைச்சி ஆறுதல் சொல்கிறதும் நம்ம குடும்பம்தான். அனைவருக்கும் சர்வதேச குடும்ப தின நல்வாழ்த்துக்கள்.
1: சந்திர நாமக்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிட்டு இருக்கேங்க. அப்படி இன்னைக்கு ஒரு பெண், சாதனை பெண், அவங்க வந்து அகில இந்திய அளவில் யூபிஎஸ்சி தேர்வில் இந்திய அளவில் முதலிடம் பெற்றிருக்காங்கங்க. அவங்களுடைய பேர் சக்தி தூபே. அவங்களுடைய நேட்டிவ் உத்தரப்பிரதேசங்க. அங்கே அவங்க ஸ்கூலிங்லாம் படிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும், யூபிஎஸ்சி தேர்வில் வந்து நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்து இல்லைங்க. அப்போலாம் வந்து இல்லை. அப்போ தான் அங்கே தான் பள்ளி படிப்பு முடிக்கிறாங்க, கல்லூரி படிப்பு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஜி டிகிரி வேறு ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. வாரணாசியில் பனாரஸ் அங்கே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி

இப்போ முடிக்கிறாங்க. இந்த ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு டைம், அதாவது அந்த பிஜி டிகிரி படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறியிருக்கு. பொதுவாகவே நம்ம யார் கூட சேர்றோமோ, உதாரணமாக ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே கிரிக்கெட் மேலே ஒரு கிரிக்கெட் பார்க்குற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா, நாமளுமே கிரிக்கெட் பார்க்கக்கூடியவங்களாக வந்து இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்குமே அந்த சினிமா மேலே ஒரு ஆர்வம் வந்துடும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளை சுற்றி யார் இருக்கிறாங்க, அவங்க நம்ம மேலே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க படித்த பல்கலைக்கழகம் இவங்கள இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்குங்க. எப்படி அப்படின்னா, அங்கே நிறைய பேர் வந்து சமூக உணர்வு உள்ளவங்களா, சமூகத்து மேலே ஒரு அக்கறை இருக்கவங்களா, சமூகத்து மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களா அந்த பல்கலைக்கழகம் முழுவதுமே இருந்திருக்கிறாங்க. அது இவங்க மேலே இன்ஃப்ளூன்ஸ் ஆகிருக்கு. இவங்களுக்குமே சமூகத்து மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்குதுங்க. சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், சமுதாயத்தில் ஏதாச்சும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குங்க. அதுதான் இவங்க யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாரானதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தொடர்ந்து அவங்க எத்தனை முயற்சிகள் எடுத்தாங்க, எப்படி வெற்றி பெற்றாங்க, ஒரு சாதனை பெண்ணாக எப்படி மாறினாங்க, இந்திய அளவில் முதலிடம் எப்படி பிடிச்சாங்க அப்படின்ற நிறைய கதையை உங்ககிட்ட வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பட்டுருனேன். ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்குங்க. 2024 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் வெளியானதுங்க. 2024 வெளியான அந்த ஒரு முடிவில் தேசிய அளவில் 1009 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த 1009 பேர் தேர்ச்சி பெற்ற அந்த தேர்வில் லட்சக்கணக்கான பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு தேர்வு, 100,000 பேரில் 1,000 பேர் தேர்வாகக்கூடிய ஒரு தேர்வு யூபிஎஸ்சி தேர்வுங்க. இந்த 1,000 பேரில் முதலெடுத்த பிடித்தவங்களுடைய ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கேன். சக்தி தூபே அவங்களுடைய ஒரு கதை. யூபிஎஸ்சி தேர்வில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க 2024. அதற்கு முன்னாடி அவங்களுடைய பயணம், ஸ்கூல் முடிக்கிறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிஜி டிகிரி படிக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்து மேலே ஒரு ஆர்வம். பிஜி முடித்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகிறாங்க. கிட்டத்தட்ட உடனே கிடச்சிடலைங்க இந்த வெற்றி. முதலிடம் பிடித்தது பெரிய சாதனை, அப்படி இருந்தாலுமே ஒரு 7 வருடங்கள் அதற்கு அவங்க வந்து கடுமையான உழைப்பை போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 4வது முயற்சியில் தான் அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி அப்படின்றது கிடச்சிருக்குதுங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சக்தி தூபேக்கு. சின்ன வயசுலேருந்து, அதாவது பள்ளி காலங்களில், கல்லூரி காலங்களில் ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு ஒரு பேர் வந்து அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் சமூகத்து மேலே பொறுப்பு இருக்கிற ஒருத்தங்களாக மாற்றினது அந்த பல்கலைக்கழக சூழல் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் இவங்க சிவில் சர்வீஸ் தேர்வில் இன்றைக்கி தேர்ச்சி பெற்றதுக்கு. சிவில் சர்வீஸ் தேர்வில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவங்களுடைய கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்கள்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல்லாயிரம் நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் நமக்கு ஒரு நினைவுகளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய நினைவுகளை, வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. 2024 யூபிஎஸ்சி தேர்வு, சிவில் சர்வீஸ் தேர்வோட முடிவில் முதலிடம் பெற்ற ஒரு சாதனை பெண் சக்தி டூபே, அவங்களுடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவங்களுடைய நேட்டிவ் உத்தரப்பிரதேசம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் திருப்புமுனை அப்படின்ற ஒரு இடம் வரும். அந்த டைமில் அந்த திருப்புமுனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப ஒரு டென்ஷனாக, ரொம்ப ஒரு கவலையாக, வருத்தமாக இருக்கும். அப்போ ஒரு முடிவு எடுப்போம், ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஒரு டர்ன் பண்ணி வேற ஒரு பக்கம் போகிற மாதிரி. ஆனால் அந்த டர்னிங் பாயிண்ட் தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லாருக்குமே இருக்கும். அப்படி சக்தி துபாய் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்தது என்ன அப்படின்னா, அவங்க வந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்ருக்க ஒரு காலகட்டம், அவங்களுக்கு சமூகத்து மேலே ஒரு பொறுப்பு, ஒரு ஆர்வம், சமூக ஆர்வம் வந்து வருதுங்க. அதற்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய முதுகலை டிகிரியை முடிச்சுட்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகிறாங்க. இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு அப்படின்றது ரொம்ப ஈஸியானதா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. கிட்டத்தட்ட 100,000 பேர் பங்கு பெறக்கூடிய ஒரு தேர்வு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 கட்டங்களாக இருக்கும், ப்ரிலிமினரி, மைன்ஸ், அதற்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு தோல்வி அடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதுவும் பலமுறை தோல்வி அடைஞ்சவங்கும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இவங்க அந்த யூபிஎஸ்சி தேர்வில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து அவங்களுடைய பணி பற்றி நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, சக்தி தூபே அப்படின்ற ஒரு பெண்ணோட, சாதனை பெண்ணோட ஒரு கதை தாங்க. யூபிஎஸ்சி தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 வருடங்களாக அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய அட்டம்ப்ட்ஸ், ஒரு 3 முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்கங்க. 4வது முறை தான் அந்த வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அதாவது 4வது முறை யூபிஎஸ்சி தேர்வை எழுதின அவங்களுக்கு நேர்முக தேர்வு அப்படின்றது முதல் முறையாக இருந்ததுங்க. 7 வருட ஒரு உழைப்பு, அந்த 7 வருடத்திற்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு வந்து சொல்லாங்க. அகில இந்திய அளவில் முதலிடம், அதாவது 100,000 பேர் எழுதுகிற அந்த ஒரு தேர்வில் 1,000 பேர் தேர்வாகி, அந்த 1,000 பேரில் முதலிடம் பிடித்தவங்க தான் சக்தி தூபே. நிறைய சவால்கள் அவங்களுக்கு வந்து இருந்ததுங்க. இந்த இத்தனை ஒரு 7 வருடங்களும் நிறைய சவால்கள், அதே மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய முயற்சி, நிறைய பாராட்டு, இது எல்லாம் சேர்ந்தது தான் அவங்களுடைய அந்த 7 வருடங்கள். இன்றைக்கி அவங்க வந்து யூபிஎஸ்சி தேர்வில் முதலிடம் பெற்றது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு உண்மையிலே அவங்களுடைய கதை ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதில் எந்தவித சந்தேகமே இல்லைங்க. எல்லாருமே தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தால் இறுதியாக அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்கு சக்தி தூபே ஒரு உதாரணம். இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு பண்ண சப்போர்ட்டு தான் இவங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு காரணம். முதுகலை படிப்பு முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகிறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது அவங்க அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையில் பணியாற்றுறாங்க, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் இவங்களுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கிறாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.